சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இனிமையாகவும் மாத்துறதுக்காக நிறைய தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன தகவல் அப்படிங்கிறதுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தாங்க விரும்புவோம். ஆனால் தோல்வி வந்துச்சுன்னா உடனே மனசு உடஞ்சு போயிடுவோம். என்னால் முடியாது, நான் தான் சரிப்பட்டு வரலையே, என்னால் அது கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின் மாதிரிலாம் நம்மளை நாமே குறை சொல்ல ஆரம்பிச்சுப்போம், நம்மளை நாமே தாழ்த்திக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா தோல்வி அப்படிங்கிறது முடிவே கிடையாது. அது ஒரு பாடம், அது ஒரு அனுபவம், அது ஒரு புது ஆரம்பத்துக்கான தயார் நிலை. ஒரு வீரன் போர்க்காலத்துக்கு போகிறான் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னா நினைக்க மாட்டான். தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி மீண்டும் எழுந்து நிற்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட மட்டும்தான் இருப்பான். அதுதான் வீரனை உண்மையான வீரனாக்குது. வாழ்க்கையில் அதே தாங்க. ஒரு தேர்வில் தோக்கலாம், ஒரு அவமானப்படலாம், இல்லை அசிங்கப்படலாம், இப்போ நிறைய விஷயங்கள் வரலாம். ஆனால் நம்மளுடைய நம்பிக்கையை மட்டும் விடாமல் என்னால் முடியும் அப்படி மாதிரி போய்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பகல் நேர வெப்பம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் கமாண்டர் இன் சீஃப் யார்? இந்தியாவின் முதல் கமாண்டர் இன் சீஃப் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து

0: வராங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களா வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: விஷயம் சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் உள்ள கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
4: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. இப்போ கத்திரிவேலுடைய தாக்கம் நேத்தோட வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அக்னி வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீரியட் வந்துட்டு நேத்தோட வந்துட்டு முடிஞ்சிருக்குது. இருந்தாலுமே சென்னையில 106 டிகிரி அளவுக்கு வந்துட்டு வெயில் அடிச்சுட்டு இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. சென்னையில் இப்போ 106 டிகிரி வரைக்குமே வந்துட்டு வெயில் அடிச்சுட்டு இருக்குதா. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 106 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 41.2 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படின்னும், கத்திரிவெயில் காலத்துடைய கடைசி நாளான நேத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில 15 நகரங்களில் வெயில் வந்து சதம் அடிச்சிருக்குது. இதுல அதிகபட்சமா சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 41.2 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகிருக்குது. இதுக்கு அடுத்தபடியா சென்னை நுங்கம்பாக்கம் மதுரை வேலூர் ஆகிய நகரங்களில் தலா 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வந்துட்டு வெப்பம் பதிவாகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடலூர், ஈரோடு, கரூர், காரைக்கால், நாகப்பட்டினம், பழையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை, புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சி, திருத்தணி ஆகிய நகரங்களில் தலா 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகியிருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்துட்டு வெயிலுடைய தாக்கம் குறையும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலைநிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 54 ரூபாய், வால் கத்தரிக்காய் 54 ரூபாய், கண்ணாடி கத்தரிக்காய் 54 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்காங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 26 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், பச்சை பீன்ஸ் 95 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தென் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, ஆட்டியாம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக மார்ட்டின் காட்டினுடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போது மின்சாரத்தை சேமிக்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய கடமைங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் சேவாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி அதுக்கப்புறமா நாளைக்கு வந்துட்டு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்கே அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு எட்டிக்குட்டை மேடு துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால ஆண்டிப்பாளையம், தொப்பக்காடு, கோரணம்பட்டி, மூலப்பாதை, சடையம்பாளையம், கோணசமுத்திரம், குண்டிரிசாம்பாளையம், சாணாரப்பட்டி, கச்சிப்பள்ளி, கோவலன்காடு, மட்டம்பட்டி, கண்ணந்தேரி, நத்தக்காடு, கோம்பைக்காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்குமே வந்துட்டு 3 இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்கே அப்படின்னா, உடையாப்பட்டி துணைமை நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால செல்வா நகர், தொழிற்பேட்டை, உடையாப்பட்டி, வீராணம், இளந்தோப்பு, பிருந்தாவனம் கார்டன், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நங்கவள்ளி துணைமை நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால நங்கவள்ளி, தோப்புக்காடு, வீரக்கல், பாசக்கோட்டை, சாந்திபுரம், ஓட்டுப்பள்ளம், அத்தியப்பன், காட்டுவளவு, இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டை மேடு துணைமை நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேட்டுப்பாளையம், செக்குமேடு, மூக்கத்தூர், சின்னப்பிள்ளையூர், சின்னப்பம்பட்டி, வெள்ளாளபுரம், பாப்பம்பாடி, அக்கரைப்பட்டி, சந்தைப்பேட்டை, கோமாளியூர், வனிச்சம்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாத்துமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரெக்டாக ஃபோனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு எட்டிக்குட்டைமேடு பகுதியில் மின்தடையானது ஏற்பட போகுது. அதனால் எட்டிக்குட்டைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு மின்தடையானது ஏற்பட போகுது. அதனால் காலையில் 9 மணிக்குள்ளேயே உங்களுடைய வேலைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக நலவாரியம் வந்துட்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 2026-2027 கல்வி உதவித்தொகை வந்துட்டு பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும், அதுக்கு மாணவ மாணவிகள் கல்லூரியோட சான்றிதழ், அதுக்கப்புறமா நலவாரிய பதிவு அட்டை, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆதார் கார்டுகள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நலத்திட்ட உறுதிமொழி ஆகிய சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு www.tnuwwb.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரியில் இ சேவை மையங்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஜூன் மாதம் வரைக்குமே வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ไทยบารักตาบาย
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ ஒவ்வொரு நாளுமே தங்கத்தோட விலை அதிகமாகிட்டே இருந்துச்சு, அப்புறம் கம்மியாகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே தான் வந்துட்டு இருந்துருக்குது. அதே மாதிரி சேலத்தோடைய நிலை எடுத்துக்கிட்டாலுமே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதே மாதிரி தான் குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ தங்கத்தோட விலை பவுனுக்கு 1200 ரூபாய் அளவு கொண்டு குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 1200 ரூபாய் வந்துட்டு குறைஞ்சிருக்குது. சர்வதேச நிலவரங்களால் நம்ம நாட்டில் சில தினங்களாகவே தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோட விலை குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,650 ரூபாய்க்கும் பவுனுக்கு 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராமுக்கு 290 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 150 ரூபாய் குறைஞ்சி 14,500 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 1,200 ரூபாய் சரிவடைஞ்சி 116,000 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியுடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைஞ்சி 285 ரூபாய்க்கு விற்பனையாகிச்சுக்குது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவடைஞ்சி 2.85 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை ஆகிச்சுக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கத்தோடைய விலை 1200 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு குறைஞ்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்க போகுது, கம்மியாக போகுதா இல்லை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,305 ரூபாய்க்கும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,14,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாய்க்கும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,75,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட விலை 5.70 காசுகளாக தான் வந்துட்டு இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வெள்ளியோடைய விலை அதிகபட்சமாக 290 ரூபாய் கிராமுக்கும் பாருக்கு 2,90,000 ரூபாய் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிராமுக்கு 275 ரூபாய் பாருக்கு 2,75,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நரேஷ்குமாருடைய இது எங்கள் சேலஞ்சிலா பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல் உட்பட 8 மாவட்டங்களில் இன்றைக்கி பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிக கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. அதுக்கப்புறமா தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்குது. மத்திய கிழக்கு, தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்குது. இதனால தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் தேனி, திண்டுக்கல், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்னைக்கு இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேத்தோட வந்துட்டு கத்திரி வெயில் முடிஞ்சிருக்குது. தமிழகத்தில் கோடை வெயிலுடைய உச்சகட்டமான கத்திரி வெயில் வந்துட்டு மே மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு. அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வருஷம் வந்துட்டு கத்திரி வெயில் காலத்தில் அதிகபட்சமாக 108 டிகிரி பாரன்ஹீட் வரைக்குமே வந்துட்டு வெயிலுடைய தாக்கம் இருந்திருக்குது. அந்த தாக்கம் வெயில் காலம் நேற்று வந்துட்டு முடிவுக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்னைக்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டமாக தான் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே பதிவாகலாம் அப்படின் மாதிரியும் வந்துட்டு கூறப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.97 அடியாகவும் நீர் இருப்பு 40.93 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 2161 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கடந்த நாட்களை விட இப்போ ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவ எங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நாளைக்கு 2 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்துட்டு தாமதமாக இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பெருந்துறை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வழித்தட பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால நாளைக்கு அங்கே வரக்கூடிய எர்ணாகுளம் டு டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் வாஞ்சிப்பாளையம் ஸ்டேஷன் பக்கத்தில் 5 நிமிடங்கள் வந்துட்டு தாமதமாக இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 30 நிமிஷங்கள் தாமதமாக வந்துட்டு இயக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த ரயிலில் வந்துட்டு பயணிக்கிற மாதிரி, அதாவது எர்ணாகுளம் டு டாடா நகர் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறமா ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில், இந்த ரயிலில் வந்துட்டு நீங்கள் பயணிக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ரயிலுமே வந்துட்டு தாமதமாக இயக்கப்படும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எர்ணாகுளம் டு டாடாங்கர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு 50 நிமிடங்கள் வந்துட்டு தாமதம், அதே மாதிரி ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்துட்டு 30 நிமிடங்கள் வந்துட்டு தாமதமாக இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான உங்களுக்காக இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை பொன்னம்மாப்பேட்டை அயோத்தியாப்பட்டினம் குகை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதிகளை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அறிகுறியாக கிளம்பி போகும்போது எந்த ஒரு பொருள்களையும் விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் கமாண்டர் இன் சீஃப் யார், இந்தியாவின் முதல் கமாண்டர் இன் சீஃப் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மள நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததா ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் நிறுவனத்தில் பணி இருந்தால் பரவாயில்லாம், அங்கே ஒரு ஜாப் இருந்தால் பரவாயில்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு தகவல் தாங்க வந்திருக்குது. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. இப்போ நிலக்கரி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு இப்போது அறிவிப்பு வெளியாகிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 அப்படின்னு மொத்தமாக 660 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைனில் தான் வந்துட்டு விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1180 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டணம் எதுவுமே கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க.

இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 11/6/2026 அன்னைக்கு தான் வந்துட்டு கடைசி நாள். அன்னைக்குள்ள நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா coalindia.com coalindia.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படுது அதுவும் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. 11/6/2026 அன்னைக்குள்ளார அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு, அவருக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்னைக்கு யார் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா சூர்யா அவங்க வந்துட்டு தாதம்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. சூர்யாங்கிறது வேறு யாரும் கிடையாது, என்னுடைய அக்கா மகன் தான். அவருக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாகவும் சத்யா என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சூரிய பிரசாத். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நிலமும் செம சூப்பராக ஜாலியாக செம வைபா அதே நேரத்தில் செம சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணணும் நான் வந்து இந்த வாழ்க்கையில் வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்ட் அப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் திலக்ஷன் செந்தில் குமரனுடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்ல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் உங்களுக்காக என்ன தகவல் ரெடியாக இருக்குது அப்படின்னா, இப்போ பத்திரப்பதிவு பண்ணி இல்லையா, அந்த பத்திரப்பதிவுக்கு வந்துட்டு இன்றைக்கி கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு வைகாசி மாத முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களில் அதிக எண்ணிக்கையில் பத்திரங்கள் வந்துட்டு தாக்கலாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், ஸோ தினசரி 100 டோக்கன்கள் அனுமதிக்கப்படக்கூடிய அலுவலகங்களில் இன்றைக்கி 150 டோக்கன்கள் வழங்க வந்துட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி வழக்கமாக வந்துட்டு 200 டோக்கன்கள் அனுமதிக்கப்படக்கூடிய அலுவலகங்களில் இப்போ 300 டோக்கன்கள் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு வைகாசி மாதத்துடைய முகூர்த்த நாள் இன்னைக்கு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போவாங்க. அதுக்காக வந்துட்டு 100 டோக்கன்கள் இருக்கக்கூடிய இடங்களில் 150 டோக்கன்கள், 200 டோக்கன்கள் இருக்கக்கூடிய இடங்களில் 300 டோக்கன்கள் அப்படி மாதிரி வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காங்க. இது வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு நடைமுறையில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்கு. என்ன அப்டேட் அப்படினா, இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலையா, அந்த வாட்ஸ்அப் மூலமாவே பிறப்பு சான்றிதழ்கள் பெற முடியும் அப்படி மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. எங்க அப்படினா, சேலம் மாநகர சென்னை மாநகராட்சியில் இந்த திட்டத்தின் மூலமா பெற்றோருடைய மொபைல் போனுக்கு PDF டைப்ல வந்து பிறப்பு சான்றிதழ் தானாகவே வந்து அனுப்பப்படும் அப்படின்னு பொதுமக்கள் 9445061913 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு தகவல் அனுப்பி தங்களுடைய சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்யலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சென்னை மாநகராட்சி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனாஎஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒளிபரப்பக்கூடிய டெக்குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன். அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக்குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை 4 மணிலிருந்து 5 மணி இருக்கிறோம். இப்போ அடுத்ததா இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு புத்தக அறிவு முக்கியமா, வாழ்க்கை அனுபவம் முக்கியமா, மனிதர்களுக்கு புத்தக அறிவு முக்கியமா, வாழ்க்கை அனுபவம் முக்கியமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்தாலுமே அதேமே நம்மளோட நிலை என்னக்கான 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா தில் திலீப்போடைய வாண்டட் வைட் சாங் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ சேலத்தில் நடக்கக்கூடிய கண்காட்சிகளில் படைப்புகள் இடம்பெறுவதற்காக ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓவியக்கலை மற்றும் சிற்பக்கலையை வளர்க்கறதுக்காக அந்த கலைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கலை இளம் கலைஞர்களுடைய படைப்புகள் கண்காட்சியாக வந்துட்டு நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. இதுல சிறந்த 3 படைப்புகளுக்கு முறையே 7,000, 5,000, 2,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும், அதனால ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்கள் படைப்புகளை வர ஜூன் மாதம் 15 தேதிக்குள்ளார சேலம் பால்பண்ணை எதிரில் இருக்கக்கூடிய திருப்பதி கவுண்டன் ஊரில் செயல்பட்டு வரக்கூடிய கலை பண்பாட்டுத்துறை மண்டல உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நேரில் நீங்கள் வந்துட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 0427-23861977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லைனா 9944445742 அப்படிங்கிற இந்த நம்பர்லேயே வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதில் கலந்துக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கலந்துக்குவாங்க. இது பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா 0427-23861977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ, அப்படி இல்லை 9944445744 அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சிவகுமார். அவங்க வந்துட்டு கருப்பூர் பகுதியிலேருந்து நாளைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிவகுமார். நாளைக்கு உங்களுக்கான நாள் செம சூப்பரா ஜாலியா செம வைபா இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். அது நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸ் சொல்லு வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணி ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க யாருக்கு விஷ் பண்ணணும், யாரால விஷ் பண்றீங்க அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா பிளேசியோட தனானியன் அணை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மை சுற்றி நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான். இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, மனிதர்களுக்கு புத்தக அறிவு முக்கியமா வாழ்க்கை அனுபவம் முக்கியமா? மனிதர்களுக்கு புத்தக அறிவு முக்கியமா வாழ்க்கை அனுபவம் முக்கியமா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழ உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
4: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
3: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் கமாண்டர் இன் சீஃப் யார்? இந்தியாவின் முதல் கமாண்டர் இன் சீஃப் யார் அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துரையண்ணா கோயம்புத்தூர் கஞ்சப்பள்ளி அன்னூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கரண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், சித்ராக்கா அன்னூரில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலிருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலிருந்தும், அதே மாதிரி வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ் மாரிமுத்து ஜோஷ்வா தனேஷ் இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரின். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளாட வந்துட்டேன். இது வாக்கர். நேற்று எப்படி போணுச்சு லீவ்? எல்லாருக்கும் சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று வந்து நம்ம இஸ்லாமிய நண்பர்கள்லாம் பக்ரீத்தை சிறப்பாக கொண்டாடியிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக வாகை சுடவாவில் புதுசாக ஒரு விளையாட்டு கொண்டு வந்திருக்கான். புதுசாக இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். இந்த விளையாட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார்னு கேட்குறப்ப திவாகர் அப்படின்றாதீங்க. நான் யார் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கான விளையாட்டை விளையாட போகிறோம். இந்த நான் யார் விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவேன், சரிங்களா? ஒரு வசனம் ஒன்று சொல்லுவேன். அந்த வசனத்தை யார் சொல்லியிருப்பாங்க, யார் சொல்லுவாங்க பொதுவாக அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து, வாங்கம்மா என்ன காய்கறி பார்க்குறீங்க, என்ன காய்கறி வேணும் அப்படின்னு ஒரு டைலாக் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த டைலாக் யார் சொல்லுவாங்க பொதுவாக? காய்கறி கடைக்காரர் சொல்லுவார். அவர் தான் வந்து வரவங்களை வரவேற்று, வாங்கம்மா என்ன காய்கறி வேணும் அப்படின்னு கேட்பார்ல. அந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்கிற டைலாக்கை யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டு. ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்திருக்கேன். இது வந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்? உங்களுக்கு
2: நல்லா வெயில் அடிக்குது எங்க ஊர்ல.
1: நல்லா வெயில் அடிக்குதா? நேத்தும் இங்க செம வெயில் அண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: நீங்க வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லணும்.
1: விளையாண்டுருவோமா? வாங்க சார், உட்காருங்க. இட்லி தோசை வடை பூரி பால் பொங்கல் என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. என்ன வேணும்?
2: ஹோட்டல் சர்வே
1: கண்டுபிடிச்சிங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு வந்துட்டிங்களா?
2: ஸ்கூல் டீச்சர்
1: குட் மார்னிங் மேம்.
2: கிளாஸ் டீச்சர்
1: இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி தான் ராகம் போடுவாங்க. எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது, இந்த விளையாட்டை நம்ம விளையாடலாமா, விளையாட முடியுமா அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, மாணிக்கம்மா ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் மைடியர் மக்களே. 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக உயிரின் பாதி அப்படிங்கிற சுகித்தன் ஜனார்த்தனோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இதுவாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பெயர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் நான் யார். அதாவது உங்ககிட்ட நான் வந்து ஒரு பரிச்சயப்பட்ட ஃபெமிலியரான ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவேன், ஒரு வசனம் சொல்லுவேன். அந்த வசனத்தை வச்சு நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். உதாரணத்துக்கு, வாங்கம்மா வாங்க, என்ன வேணும், என்ன பழம் வேணும், என்ன காய்கறி வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு காய்கறி கடைக்காரர் பழக்கடைக்காரர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஒரு டைலாக் சொல்லுவேன்னா அந்த டைலாக்கை வச்சு நீங்கள் நான் யார் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவீங்களா? இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இதுவாக்குறேன், கூட விளையாடலாம். இதனை தொடர்ந்து சூப்பரான 3 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அதாவது அச்சுவோட கை கை கை அப்படிங்கிற பாடல், அதுக்கு முன்னாடி மதுராமல்லி அப்படிங்கிற ஹேவாக் பிரதர்ஸோட பாடல், அதுக்கு முன்னாடி உயிரின் பாதி சுகிந்தன் ஜனாதனோட பாடல் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பாடலாம் சோனா எஃப்எம்ல நீங்கள் கேட்கலாம். நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள், இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இப்போ உங்களுக்காக அடுத்து 2 சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன்.
2: Hey, what up? Hey, now.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனாஎஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நான் யார் அப்படிங்கிற அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம், வசனம் சொல்லுவேன். அந்த வசனம் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் யார் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நல்ல அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
3: தாதா
4: கப்பட்டி
3: ருக்மணி பாட்டி. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு தெரியுமா? தெரியுமா? விளையாடுவோமா?
4: விளையாடலாம், விளையாடலாம்.
3: ஓகே, வாங்க சார். என்ன சாப்பிடுறீங்க?
4: விளையாட்டு
3: ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
4: சரி சொல்லுங்க.
3: வாங்கம்மா, என்ன சாப்பிடுறீங்க?
4: ஹோட்டல்.
3: ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல் பேசாது பாட்டி. ஹோட்டல்ல யார் பேசுவாங்க?
4: இந்த
3: வருஷம் மழையே பெய்யல. மழை நல்லா பெஞ்சாதான் நெல்லு நல்லா விளையும். என்ன பண்றதுன்னே தெரியல.
4: விவசாயி.
3: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையால நீங்க ரொம்ப நன்றி பாட்டி.
4: நன்றி சாமி. ரெண்டு பாட்டு சொல்லி வச்சிருக்கேன், அந்த பாட்டு இன்னும் வரவே இல்லையே. அந்த டீ கடை பாட்டு ஒண்ணு பாடிச்சு மறுபடி வரலா.
3: டீ கடை பாட்டுன்னு எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, நான் வேணா கேட்டு பாக்குறேன் பாட்டி.
4: இடையில ரெண்டு மூணு லைன் கழிச்சு பாடி இதுலதான் வரும், சரணத்துலதான் வரும். அது
3: பாட்டு பேரு தெரிஞ்சா பாக்கலாம் பாட்டி. டீ கடைன்னு நான் எங்க போயிட்டு வந்துருது?
4: அந்த போட்டவருக்கு தெரியும்.
3: சரிங்க பாட்டி, பாக்குறேன் பாட்டி.
4: சரி சரி,
3: நன்றி நன்றி பாட்டி.
4: நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: தாதுகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கருடன் உங்களுக்காக அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்கள். இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து நான் யார் அப்படிங்கிற பேராக வச்சுருக்கோம். இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவேன், அந்த டயலாக் யார் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட நம்ம விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சத்யா. வணக்கம் வணக்கம்
1: சத்யா. இல்லைனா திவாகர்.
2: திவாகர் திவாகர்
1: எப்படி இருக்கீங்க துரை அண்ணா?
2: நல்லா இருக்கேன் திவாகர்.
1: சரிங்க துரை அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு தெரியுமா?
2: நன்றி.
1: கோவை மாவட்டத்திலிருந்து துரை அண்ணா கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் என்னுடன். உங்களுக்கு அங்கே அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாள் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். அதாவது உங்கள்கிட்ட நான் ஒரு டயலாக் சொல்லுவேன், அந்த டயலாக்கை யார் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன் சந்திரசேகரனா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா போயிட்டு இருக்கு, அற்புதமா போயிட்டு இருக்கு. எனக்கு
2: சூப்பர். மழையெல்லாம் பெஞ்சுதான்
1: இல்லைங்கண்ணா? இல்லைங்கண்ணா.
2: அடடா, சரி சரி, ஓகே, மழை வந்துடும், கவலைப்படாதீங்க.
1: ஓகே ஓகே. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: ஒரு டைலாக் சொல்லுவீங்க, அது யார் சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க.
1: ஆமாங்க, நான் விளையாடுவோமா?
2: சொல்லுங்களேன்.
1: ஓகே சார். ஸ்ட்ராங்கா லைட்டா?
2: டீ கடைக்காரர்.
1: ஓகே சூப்பர். அண்ணா ஜீரோ செக் பண்ணிக்கோங்க.
2: என்னது?
1: ஜீரோ ஜீரோ செக் பண்ணிக்கோங்க. இந்த டைலாக் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா?
2: காட்பாடியிலிருந்து
1: நம்ம சந்திரசேகரன் கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா, நம்ம கூட விளையாண்டதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஊரில் பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி ஜீரோ செக் பண்ணிக்கோங்க, மீட்டர் பாருங்க, ரேட்டிங் பாருங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் நமக்கு. 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கறியாங்க கூட சொல்லிட்டு அப்படியே இன்னைக்கான இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுங்க. இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கறியன் கூட விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தால் பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: என்ன
1: சாப்பிடுறீங்க? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது பார்க்குற என்னோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம சோனா எஃப்எம் 107.8 பாட்டு கேட்டுவாங்க. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இதெல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிற கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பாடலோட கருத்துக்களை நீங்கள் சொன்ன எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான்
1: ராமண்ணா. நான் அற்புதமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ணா, ராமண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம்
1: தெரியுமா? ஆமா
2: சொல்லுங்க.
1: ஓகே, எல்லாரும் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டீங்களா? வாத்தியார். ஓகே வாங்கம்மா, இங்க வாழைப்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, எது வேணும்? சூப்பர் சூப்பர் ராமண்ணா, அருமையாளா. நன்றி அண்ணா, நன்றி. ஆட்டியாம்லேருந்து நம்ம ராமு அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி ராமு அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது பார்க்குறேன் உங்களுக்காக அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் நான் யார். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வசனம் சொல்லுவேன், அந்த வசனம் யார் சொன்னது, யார் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம அடுத்த நேர்கூட விளையாடுறதுக்கு முன்னாடி மக்களே, நீங்கள் நம்ம சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அதுவும் வந்து ரேடியோவில் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு சில டைம் சோனா எஃப்எம் ஒரு சில இடத்துல கேட்கல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த இடத்துல கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வழிகள்லாம் நாங்களும் எங்கள் சைட்லேருந்து மேற்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்

0: சேலம் மட்டும்தான் சோனா எஃப்எம் கேட்க முடியும்னு கிடையாது. சேலத்துலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை உலகத்துக்கு வேறு எங்கே போனாலும் நம்மளால் சோனா எஃப்எம் கேட்க முடியும். இப்படின்னா அதுக்கு தான் வந்து சோனா எஃப்எம் ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேருந்து சோனா எஃப்எம் ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வச்சு நீங்கள் கேட்க முடியும். இப்போ நம்ம கூட வந்து விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் திவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிராசாம்பாளை கோவிந்தசாமிங்க.
0: கோவிந்தசாமிண்ணா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்களா நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் கோவிந்தசாமி, நான் அருமையா இருக்கேன்.
1: ஆ சரிங்க அண்ணா,
0: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
1: அந்த வசனம் அதாவது சொல்லுவீங்க, நான் அது சம்மந்தப்பட்டது சொல்லணுங்க.
0: ஆமாங்க,
1: ஆமாங்க,
0: விளையாண்டுருவோமா?
1: ஆ விளையாண்டுலாங்க.
0: ஓகே, அண்ணா டீயா காஃபியா? அரிசி பருப்பு என்ன எல்லாம் இருக்கு, என்னென்ன வேணும் உங்களுக்கு? சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றிங்க.
0: ஈரோடு மாவட்டத்திலிருந்து நம்ம கோவிந்தசாமி நான் கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை எட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் யார் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவேன். அந்த டைலாக் பொதுவாக யார் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் டீச்சர் வந்து காமனான பொதுவான ஒரு டைலாக் சொல்லுவாங்க, உங்களே மாதிரி ஒரு மோசமான பசங்களை எந்த கிளாஸ்லையுமே நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறது எல்லா கிளாஸ்லையுமே சொல்லியிருப்பாங்க. யூ ஆர் த வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எதாவது சேட்டப் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து டீச்சர் கோபத்தில் சொல்கிறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா, பொதுவாகவே எந்த டீச்சர் வந்தாலும் குட் மார்னிங் மேம் அப்படிங்கிற ஒரு ராகம் பாடிட்டே தான் வந்து வணக்கம் சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்ட உடனே இவங்க தான் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிடல. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் அந்த விளையாட்டு வச்சுருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணி சூப்பராக விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் தான் நான் யார் அப்படிங்கிறது. இந்த நான் யார் அப்படிங்கிற விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவேன். அந்த டைலாக் வந்து யார் சொல்லுவாங்க அந்த மாதிரி டைலாக் அப்படிங்கிறத தான் கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் கால் பண்ணி உற்சாகமாக சூப்பராக அற்புதமாக விளையாண்டுங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்பிடுறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: இந்த கோடையில விவசாயிகள் வெறும் 60 நாட்கள்ல பாசி பருப்பை எந்த மாதிரி பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. கோடை காலம் பெரும்பாலான தாவரங்களுக்கு கடினமா இருக்கும். ஆனா பாசி பருப்பு அதை ஆச்சரியத்தக்க வகையில நல்லா சமாளிக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு அதிக தண்ணீர் வந்து தேவையில்லைங்க. இது வேகமா வளரும். நீங்க ஒரு சின்ன தோட்டத்துல வேலை செஞ்சாலும் சரி, இல்லனா பெரிய வயல்ல வேலை செஞ்சாலும் சரி, இது ஒரு நடைமுறைக்கு ஏற்ற தேர்வா இருக்கும். நீங்க ஆரம்பத்திலேயே இதை சரியா அமைச்சிட்டீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு குறைஞ்ச முயற்சியில செய்யக்கூடிய ஒரு பயிர்னு சொல்லலாம். ஆனா ஓரிரு மாதங்களுக்குள்ளார ஒரு நல்ல விளைச்சல தரும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், சரியான நேரத்தையும் வெயில் படக்கூடிய இடத்தையும் தேர்ந்தெடுக்கணும். பகல் நேர வெப்பநிலை சீரா 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறப்ப பாசி பருப்பு விதைக்கணும். பெரும்பாலான பகுதிகளில் கோடையில ஆரம்பத்துல இருந்து நடுப்பகுதி வரைக்கும் ரொம்பவே உகந்ததா இருக்கும். தினமும் குறைஞ்சது 5-6 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி படுற இடத்தை தேர்ந்தெடுக்கணும். மண்ணுல நீர் நல்லா வடிவதை உறுதி செஞ்சுக்கணும். இதை தொடர்ந்து மழை இல்லனா தண்ணீர் பாய்ச்சினதுக்கு அப்புறமா நீர் தேங்கக்கூடிய இடங்களை தவிர்க்கணும். ஏன்னா அதிகப்படியான ஈரப்பதம் வேர்களை சேதப்படுத்தும். அடுத்து என்ன பண்ணணும்னா தளர்வான மற்றும் நல்லா வடிகால் வசதி இருக்கக்கூடிய மண்ணை தயார் செய்யணும். வேர்கள் தடை இல்லாம வளர்றதுக்காக ஃபர்ஸ்ட் மண்ணை சுமார் 15-20 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு தோண்டணும், இல்லனா உழணும். களைகள் கற்கள் மற்றும் பழைய பயிர் எச்சங்களை அகற்றணும். மிதமான அளவுல மக்கிய உரம் இல்லனா நல்லா மக்கிய சாணத்தை கலந்து விடணும். செடிய நைட்ரஜன் உரத்தை தனக்காக உற்பத்தி செஞ்சுக்கிறதுனால அதிகப்படியான நைட்ரஜன் உரத்தை சேர்க்கிறத தவிர்க்கணும். அதிகப்படியான நீரை தேக்கி வைக்காத இலகுவான நொறுங்கும் தன்மை இருக்கக்கூடிய மண்ண உருவாக்குறதே இதனுடைய நோக்கம். விதைகளை சரியான ஆழத்திலையும் இடைவெளியிலையும் விதைக்கணும். விதைகளை நேரடியா மண்ணில் நடணும். இடம் மாற்றி நட வேண்டிய அவசியம் இருக்காது. விதைகளை 2-3 சென்டிமீட்டர் ஆழத்துல விதைக்கணும். ஒவ்வொரு செடிக்கும் இடையில 10-15 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். வரிசைகளுக்கு இடையில சுமார் 25-30 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். விதைகளை மூடினதுக்கு அப்புறமா மேல் மண் ஈரப்பதமா இருக்கிற மாதிரி லேசா தண்ணிய வந்து ஊத்தணும். பொதுவா 4-7 நாட்களுக்குள்ளார முளைப்பு ஏற்படும். லேசா தண்ணிய வந்து ஊத்தணும். அதிகப்படியா தண்ணீர் பாய்ச்சறத தவிர்க்கணும். மற்ற பல பயிர்களோட ஒப்பிடுறப்ப பாசி பருப்புக்கு ரொம்ப குறைஞ்ச அளவே நீர் பாசனம் தேவைப்படுது. இப்ப வறண்ட சூழ்நிலைகள்ல 3-4 நாட்களுக்கு ஒரு தடவை தண்ணிய ஊத்தணும். தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி மண் சரி பார்க்கணும். அது இன்னுமே கொஞ்சம் ஈரப்பதமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம காத்திருக்கணும். பூக்கள் பூக்குறப்பையும் காய்கள் உருவாகிறப்பையும் நீர் பாசனத்தை குறைக்கணும். அதிகமா தண்ணி ஊத்துறது வேறு அழுகளுக்கும் காய்கள் குறையறதுக்கும் வழிவகுக்கும். அதனால மிதமான அளவுல தண்ணிய ஊத்துறதே நல்லது. அடுத்து ஆரம்பத்திலேயே நம்ம களைகளை கட்டுப்படுத்தி வளர்ச்சிய கண்காணிக்கணும். இறுதியா சிறந்த விளைச்சலுக்கு சரியான பருவத்துல அறுவடை செய்யணும். சரியான நேரத்துல அறுவடை செய்யறது காய்கள் வெடிப்பதையும் விதைகளை இழப்பதையும் தடுக்குது. என்னங்க இந்த பாசி பருப்பை எந்த மாதிரி பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எந்த சமயங்கள்ல மீனோட விற்பனை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா மீன் வளர்ப்பு யாராவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது உதவியா இருக்குங்க. வாங்க நம்ம எல்லாருமே என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: ஒரு குட்டை ரெண்டு குட்டை உள்ளவங்களுக்கு இந்த பிளான், எங்களோட பிளான் பாத்தீங்கன்னா இதே பிளான் தான். ஸ்டெப் ஸ்டெப்பா, இப்ப சின்ன குஞ்சு ஒரு பாண்ட்ல 5 பாண்ட் இருக்கு, சிறிய குஞ்சுல மீடியம் சைஸ்ல ஒரு 10 பாண்ட், வளர்ப்பு குஞ்சுல ஒரு 10-15 பாண்ட், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த வளர்ப்பு கடைசி உள்ள பாண்டை வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், அதுலயும் அரை கிலோக்கு மேல உள்ளதான் பிடிக்கிறோம். அது விற்பனை வந்து நாங்க லோக்கல்லே மார்க்கெட் வச்சிருக்கோம். இங்க அதுல விற்பனை ஒரு நாளைக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கிலோ 100 கிலோ இந்த போட்டு தடை காலங்கள் இருக்கு ஒரு 60 நாள். அதனால மீனோட விற்பனை நல்லா இருக்கும். ஒரு கிலோ 200 ரூபா விக்குது. பிளஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய மீனை பிடிச்சி பிடிச்சி வெளியில கால் பண்ணிட்டு இருக்கோம். நீடாமங்கலம் மார்க்கெட் தஞ்சாவூர் பகுதிகளுக்கு இங்கேருந்து உயிர் மீன் வண்டியில் ஏகர் ஏரக்ஷன் போட்டு ஒரு டாடா ஐஸில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஏரக்ஷனோட போட்டு ஒரு 300 கிலோ போகலாம். இல்லை டேங்க் வண்டி போட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்தே வருது. இப்போ நம்ம நண்பர்லாம் சேலத்தில் மீன் வளர்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டன் கொண்டு வராங்க அங்கேருந்து பெரிய பெரிய ஏரியிலேருந்து பிடிச்சி. நம்ம நண்பர் தான் நிறையா ஒரு ஈச்சர் வண்டியில் ஒரு 6 டேங்க் 7 டேங்க் போட்டு ஒரு டேங்க் பார்த்தீங்கன்னா 120-130 கிலோ இந்த ரேஞ்சில் அப்படியே போட்டு அதுலேருந்து கொண்டு வந்து நீலாமங்கலத்தில் பகுதியில் இறக்குறாங்க. இப்போ அங்கே 150 ரூபா போகுது சேலம் பக்கத்தில். இப்போ நம்ம இந்த வீட்டில் நீலாமங்கலம் பகுதியில் வரும்போது அது 150-160 விற்கிது. டிரான்ஸ்போர்ட் தான், டிரான்ஸ்போர்ட் பட் ஆக்சிஜன் பிரச்சனை, தண்ணி மாத்துறாங்க இடையில, அதனால விற்பனை இங்கே தான் வருது. அதனால இந்த மீனோட கூட ஏதாவது அங்கே ஞாயிற்றுக்கிழமை வர அன்றைக்கி கூட நம்ம மீன் கொஞ்சம் டவுன் ஆகும். இங்கே லோக்கல் மீன்கள் அப்படி இருக்கு நல்லா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனோட விற்பனையை பொறுத்து தான் நம்ம மீன் வளர்ப்புக்கு கொண்டு போகலாம். ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீனோட விற்பனையில் வரும். இதில் என்னன்னா உங்களுக்கு மீன்

0: தாக்கம் கடல் மீன் இல்லாத தாக்க டயத்துல நாட்டு மீனோட விற்பனை நல்லா முகமா இருக்கும்னு வச்சுங்களேன் ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா மீன் குஞ்சிகளை நாங்க தயார்படுத்திடுறோம். மீடியம் சைஸுக்கு உள்ள பாண்டுக்கு உள்ளதையும் தயார்படுத்திடுறோம், விற்பனைக்கு உள்ளதையும் தயார்படுத்திடுறோம், விற்பனையும் பண்ணிடுறோம். அதனால என்னன்னா தொடர்ந்து ஒரு 10 நம்பர்ஸுக்கு ஒர்க்கு. லேடிஸா மீன் வெட்டுறதுக்கு தனியா ஒரு 4 பேர் அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு, மீன் வளர்ப்புக்கு தீவனம் வைக்கிறதுக்கு அதுக்கு தனியா 2 ஆள் ஒர்க்கு, மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் 7 பேர் 8 பேர் அந்த டயத்துல ஒர்க்கு, வண்டி ஓட்டுதல், இதே போல தொடர்ந்து ஆட்களுக்கு வேலைகள் இருக்கு. பிளஸ் இந்த என்ன ஒரு இதுலனா இந்த எங்களுக்கு என்ன ஒரு இதுல கேப் கிடைக்கிறது, அமாவாசை இந்த கார்த்திகை, இந்த தை அமாவாசை கார்த்திகை இதே போல வர்ற லீவு நாள்கள் நிறைய பிரதோஷம், இதே போல லீவு நாள்களை பயன்படுத்தி தான் நாங்கள் லீவு எடுத்துக்கிறோம். பாக்கி நேரத்தில் லீவ் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இந்த லீவை தான் நாங்கள் கோயில் திருவிழாக்கள் இதே போல சுத்தமா சாப்பிட மீன் சாப்பிடாத அசைவ சாப்பிடாத நாள்ல தான் அதுல ஓய்வு பெறுகிறோம். பாக்கி நாள்ல தொடர்ந்து ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மீன் வளர்ப்புல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு 10 பண்ணை 5 பண்ணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை வந்து இருக்கும். அதே மாதிரி இப்ப எங்களுக்கு லீவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் அமாவாசை பௌர்ணமி அதே மாதிரி கோவில் ஏதாவது விசேஷங்கள் அந்த மாதிரி சமயங்கள்ல தான் வந்து எங்களுக்கு லீவு கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப அசைவம் வந்து பொதுவா மக்கள் எந்த நாள்ல சாப்பிடாம இருக்காங்களோ அந்த சமயம் லீவு கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: வேளாண் விஞ்ஞானி டாக்டர் சரவணன் அவர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம். நாங்க இங்க பயோ ஃபெர்டிலைசர்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் இது போன்ற உயிர் காக்கும் தாவரங்களுக்கு விலங்குகளுக்கு மருந்துகளை உற்பத்தி பண்ணி மேலை நாடுகளுக்கும் சரி, கிழக்கு நாடுகளுக்கும், மேற்கத்திய நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம் ஏற்காடு அடிவாரத்துல, குப்பனூர் அப்படிங்கிற கிராமத்துல. இது வந்து தாவர திசு வளர்ப்பு. தாவரத்தினுடைய திசு வளர்ப்பு அப்படின்னா என்னன்னா, இப்ப நமக்கு நெகம் வளருது, முடி வளருது, இதெல்லாம் கட் பண்ணா இது மட்டும்தான் வளரும். தலையை வெட்டினா தலை வளராது, காலை வெட்டினா கால் வளராது. ஆனா தாவரங்களுக்கு வந்து டோட்டி பொட்டன்சி அப்படின்னா முழுமையா தன்னை மறுபடி ஒரு செல்லுல இருந்து உருவாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அந்த டோட்டி பொட்டன்சி தன்மையை வச்சுதான் இந்த திசு வளர்ப்பு நாம பண்றோம். இந்த திசு வளர்ப்புல என்ன ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இயற்கை முறைதான், இது வந்து செயற்கை கிடையாது. இது இப்ப நாம ஒரு மரம் வந்து ஒரு முருங்கை மரம் எப்படி வெட்டி கிளை வச்சா அது செயற்கை கிடையாது, அதுவும் இயற்கை தான். அது போல ஒரு செல்லு எடுத்து செடியை உருவாக்குறோம். ஆகையால இது ஏதோ இயற்கைக்கு புறம்பானதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு செல்லு வந்து ஒரு விதை மாதிரி மாறிடுது, அவ்வளவுதான் நமக்கு சொல்ல வேண்டியது. சோ இதனுடைய அட்வான்டேஜஸ் பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த உலகத்திலிருந்து தினம் தினம் நிறைய உயிர்கள் காணாம போயிட்டு இருக்கு. நம்ம இளைய சமுதாயத்துக்கு, வருங்கால யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கு இதை பார்க்கக்கூடிய ஒரு கொடுப்பினை இல்லாம போயிடுது. இதை முதல்ல நம்ம தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஒரு இலைய கொண்டு வந்தா கூட அதுல பல லட்சக்கணக்கான தாவரங்களை நம்மளால உருவாக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த தாவரங்கள் இந்த பூமியில தங்கிரும், அழியும் தருவாயில இருந்து காப்பாற்றப்படும்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப விவசாயத்துல ஒரு இலையில இருந்து லட்சக்கணக்கான செடிகளை உருவாக்க முடியும் திசு வளர்ப்பு மூலியமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்களேன் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இனக்கவர்ச்சி பொறிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு, நம்ம தேர்ந்தெடுத்து அதை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே ஒரு கடைக்கு ஒரு பொருளை வாங்க போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எது தரமான பொருள், எது நல்லா வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தானே வாங்குவோம். அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: இதுல என்னங்க அப்படி புது வித்தியாசம், ஏற்கனவே மஞ்சள் தண்டு தொலைப்பான கட்டுப்படுத்துறதுக்கு இனக்கவர்ச்சி பொறிகள் எல்லாம் கிடைக்குதுங்க. இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா, நிறைய இதுல போட்டீங்கன்னா கிடைக்குது. இதுல என்னங்க அப்படி பெருசா இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். கேட்கலாம்னு பரவாயில்ல, கேட்கணும். ஏன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளை காட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல போனா, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த மாதிரியான இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து பிரைவேட் செக்டர் தான் அதை விற்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதிக அளவு லாபம் அடையிறதுக்காக கெமிக்கலை வந்து தரம் குறைச்சி கொடுக்குறாங்க. தரம் குறைச்சி கொடுக்கறப்ப கடைசியா வந்து விவசாயி வாங்கக்கூடிய அந்த பொருள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி திரவமானது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டைலூட் பண்ணதா இருக்கும். அப்ப அதை போய் நீங்க உடனே வயல்வெளிகளில் வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10 நாள் 15 நாள், அந்த 10 நாள் 15 நாள்லுமே மொத்தமே ஒரு 20 பூச்சியை தான் அது கவர்ந்து இருக்கு. 20 ஆண் பூச்சியில கவர்ந்து இருக்கும். அப்ப ஒரு ஆண் பூச்சி ஒரு பெண் பூச்சியோட இனப்பெருக்கு செஞ்சிச்சு அப்படின்னா 200 முட்டைகள் வைக்கும். இப்ப 20 வந்து இது கவர்ந்து இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ஏறத்தாழ என்ன ஆகும், 200 × 20 போட்டுக்கங்க, 4000 முட்டைகளை குறைக்கும் நார்மலா இருக்கக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிகள். சரிங்க, நானோ தொழில்நுட்பம் மூலமா கொண்டு வந்திருக்க இனக்கவர்ச்சி பொறி என்னங்க அப்படி பெரிய வித்தியாசத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கேட்டிருக்கும் பொழுது அதுக்குரிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நானோ இனக்கவர்ச்சி பொறி மூலமா என்ன உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, ஏறத்தாழ 40 முதல் 45 நாள் வரைக்கும் இந்த திரவமானது ஸ்லோவா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அந்து பூச்சிகள் இனக்கவர்ச்சி பொறியில விழுகிறது ஒரே சீரா இருக்கும். முதல் நாள் 5 விழுகும், அடுத்த நாள் 5 விழுகும், அடுத்த நாள் 5 விழுகும். இப்ப இதுல வந்து நம்ம எக்ஸஸா வெளியில போறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம், இந்த நானோ கலவை மூலமா நம்ம அவாய்ட் பண்றோம். அதனால நமக்கு மொத்தமா வந்து அந்து பூச்சிகளை கவர்ந்து இருக்கிற திறன் எவ்வளவுன்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே வந்து நார்மலா இருக்கக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி பொறியில வர்றதை காட்டிலும் இதுல 3 முதல் 4 மடங்குகள் நமக்கு அதிகமா கிடைக்குது. அப்ப 4000 முட்டைகளையும் அழிக்கிற தன்மை நார்மலா இருக்கக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிக்கு வந்தா, இந்த நானோ திரவம் இனக்கவர்ச்சி மூலமா வைக்கக்கூடியது மூலமா 4 மடங்கு அதிகமா இருக்குது அப்படின்னா, 16,000 முட்டைகளை அழிக்கும் தன்மை. அத்தோடு இல்லாம நம்ம இந்த கவர்ச்சி பொறிகளை எப்ப வைக்க சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, மெயின் வயல்ல நடவு நட்டு 35 நாள் கழிச்சுதான் வைக்க சொல்லுவோம். ஏன்னா 35 நாள் கழிச்சுதான் உள்ள தண்டு குறுத்து பகுதி வளர ஆரம்பிக்கும். அப்ப 35 நாள் கழிச்சு நீங்க இதை வைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க

0: நீங்க 40 நாள் ஏறத்தால நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து 20 முதல் 25 நாள் வந்து நாத்தாங்கால இருக்குது. இங்க 30 முதல் 35 நாள் வந்துருது, கூட்டி பார்த்தா 60 நாள் ஆயிருது. மேற்கொண்டு உங்களுக்கு 50 நாள் வரப்ப 100 நாள் 110 நாள் ஷார்ட் டூரேஷன் இருக்கக்கூடிய நெல் ரகங்களுக்கு இது போதுமானதா இருக்குது. ஒரு தடவை வச்சே போதுமானது.
1: அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்களேன் பாட்டு என்னன்றத கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். முன்னாடி ஒரு மாமரம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சரி, இதெல்லாம் சரிதான் பத்மாவதி, இதை எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னுமே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். கண்டிப்பா உங்களுக்காக இதை வந்து நான் சொல்றாங்க. இப்போ உங்களோட வீட்டுல இடம் இருந்துச்சு அப்படின்னா, அங்க ஒரு மாமரம் இருக்குது அப்படின்னா, அதை நல்லா பராமரிச்சு நற்பலன் பெறது எந்த மாதிரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாம்பழ சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாமரத்தை சுத்திலுமே விழுந்து கிடக்கக்கூடிய இலை தலைகளை ஒண்ணு விடாம அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தணும். பக்கத்துல ஏதாவது கரையான் இல்லைன்னா எறும்பு புத்து இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். மண்ணெண்ணெய் போடுறத கொஞ்சமா வந்து தெளிச்சு அதை திரும்பவும் அங்க வராம நம்ம பாத்துக்கணும். அதுக்கப்புறமா வேர் பகுதியை சுத்திலும் நல்லா கொத்தி விட்டுட்டு தண்ணீர் வந்து சுலபமா உள்ளிறங்கக்கூடிய வகையில மண்ணை மிருதுவாக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச சாண உரத்தை புதிய சத்தான மண்ணோட கலந்து வேர் பகுதியில போட்டு நம்ம வைக்கணும். அரிசி மற்றும் காய்கறி கழுவுன நீரை அப்பப்ப ஊத்தி மரத்தை நீரேற்றத்தோட வச்சுக்கணும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது அரசோட அறிவுறுத்தலும் கூட இல்லைங்களா? அது ஏன் நம்ம வீட்டு முன்னாடி மாமரமா இருக்க கூடாது? பழமும் கிடைக்கும், பலனும் கிடைக்கும் இல்லையா? மரம் அப்படின்னாவே நல்லா வளர்ந்து சூரிய ஒளி தென்பட கூடிய பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளை பரப்பி நாலா பக்கமும் வளரக்கூடியது. மாமர கிளைகளை வெட்டி விடாம அப்படியே நம்ம வந்து வளர விடணும். உங்களோட வீட்டுக்கு நிழலும் குளிர்ச்சியும் கிடைக்கிறதோட சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜனும் கிடைக்கும். மர கிளையில கூடு கட்டி குஞ்சு பறிக்கக்கூடிய காக்கைகளையும் தேன் கூட்ட சுத்திலுமா நிழல்ல வந்து உக்காந்துட்டு வண்ண பறவைகளையும் பார்க்க பார்க்க பரவசமா இருக்கும் இல்லையா? மாம்பழ சீசன் வந்த உடனே கொத்து கொத்தா பூக்கள் வந்து பூக்குங்க. அதுக்கப்புறமா பிஞ்சுகள் தோன்றி பருக்க ஆரம்பிக்கும். உதிரக்கூடிய வடுக்களை சேகரிச்சு ஊறுகாய் போடலாம். இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, மாதா ஊட்டக்கூடிய சோற்றை விட மாங்காய் ஊறுகாய் அதிகம் உண்ட வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காய்கள் பருத்து பழுக்கிறப்ப நிலைக்கு வந்ததுமே ருசிக்கிறதுக்கு வரக்கூடிய முதல் விருந்தாளி அணில் தான். அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீந்த பகுதி கொட்டையோட கீழே விழுந்து கால மிதிப்படும். அப்ப முற்றிவிட்ட காய்களை பறிச்சு கொஞ்சமா வைக்கோல தரையில பரத்தி அதன் மீது அடுக்கி மெல்லிய காட்டன் துணியால மூடி வச்சிடணும். 2-3 தினங்கள்ல அது வந்து பழுத்து போயிடும். சில காய்களை நறுக்கி ஊறுகாய் போட்டு ஃப்ரெஷ்ஷா உபயோகிக்கலாம். சில காய்களை மரத்துல இருந்து பறிச்சதுமே கழுவி ஸ்லைஸா நம்ம நறுக்கி வச்சிடணும். கொட்டைகளை நீக்கி துண்டுகளை கண்ணாடி கண்டெய்னர்கள்ல போட்டு நல்லா இறுக்கமா நம்ம ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். அத வேணுங்கிறப்ப எடுத்து சாம்பார்ல நம்ம போடலாம், பச்சடி செய்யலாம், விரும்பின மாதிரி உபயோகிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சமும் குறையாம அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. வீட்டுக்கு வெளிப்பக்கம் படரக்கூடிய கிளைகள்ல இருக்கக்கூடிய காய்களை சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் மாமரத்தை பார்த்தா அதுல மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பறிக்கிறதுக்கு நம்மளோட கை அப்படியே பரபரன்னு தானே இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேணாங்க. அக்கம் பக்கத்தா இருக்கும் 4-4 காய்களை கொடுத்து நம்ம அவங்களையும் வந்து சந்தோஷப்படுத்தலாம். எல்லாரும் அனுபவிக்கிறத தானே இயற்கையோட கொடை. என்னங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடியும் மாமரம் இருந்துச்சுன்னா அந்த அனுபவங்களையும் நீங்க நம்ம சோனா எஃப்எம்க்கு கால் பண்ணி சொல்லலாங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கோம், அதை வந்து ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சில பேர் வந்து ஓகே நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஆஹா நான் எனக்காக எதையும் தியாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் தான் எனக்கு இருக்காங்க. அப்படி அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தவே அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்ப ஒரு புது லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து திருமதி ஜான்சி ராணி. அவங்க முதல்ல போலீஸா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃபே வேற லெவல் மாறி இப்ப வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா பியூட்டிஷியனா வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல நேயர்களே. அவங்க லைஃப்ல எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு, எதனால இந்த மாற்றம் வந்துச்சு, அதை எப்படிலாம் அவங்க வந்து தாண்டி தொடர்ந்து பயணிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்ப்பா.
1: மேம், உங்களை பத்தி நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா மேம்?
2: என்னோட நேம் வந்து ஜான்சி ராணி அருண்ராஜ். இப்போ வந்து பியூட்டிஷியனா இருக்கேன். இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் பெத்தநாயக்கன் பாளையங்கிற ஊரு. பியூட்டிஷியன் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது.
1: ஓகே ஓகே மேம். நீங்க பியூட்டிஷியன் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க?
2: இதுக்கு முன்னாடி நான் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
1: போலீஸா மேம்? போலீஸ் ஜாப் எங்க இருக்கு, பியூட்டிஷியன் ஜாப் எங்க இருக்கு? என்ன ரீசன்காக நீங்க அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்?
2: மேரேஜ்க்கு அப்புறம் அப்புறம் குழந்தைங்களோட இதுக்காக நான் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓனா பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த லைன்குள்ள வந்துட்டேன்.
1: அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் உங்களோட ஜேர்னியே வேற மாதிரி மாறி இருக்கு. ஏன்னா உங்க குழந்தைங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நிறைய விஷயங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது மேம். மேம், அடுத்து வந்து எதனால நீங்க பியூட்டிஷியன் ஜேர்னியை சூஸ் பண்ணீங்க?
2: இது வந்து ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கண்ணு. மோஸ்ட்லி எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாப் அப்படிதான் நான் நினச்சி இந்த லைனுக்குள்ள வந்தேன். இது என்னன்னா, மற்றவங்கள வந்து அவங்கள வந்து ஒரு அழகுபடுத்துறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்ல? நம்ம அழகா நம்ம இருக்கோமோ இல்லையோ, மற்றவங்கள அழகுபடுத்துறதுல நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு ரீசன் தான். அது அதுக்கப்புறம் மணி எல்லாமே சேர்ந்தது தான்.
1: இந்த காலத்தில் வந்து நீங்கள் இப்படி சொல்கிற பதிலை கேட்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம். ஏன்னா பொதுவாக நாம் அழகாக இருந்தால் போதும், நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமாக சொல்கிறீங்க, நான் எப்படி இருந்தாலும் என்ன, நம்ம சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த ஹாப்பினஸ்ஸே எனக்கு போதும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து இந்த பியூட்டிஷியனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்களா, இல்லை நீங்களே இதை சூஸ் பண்ணிங்களா மேம்?
2: இல்லை கண்ணா, என்னோட சிஸ்டர் ஒருத்தங்க வந்து இந்த லைனில் இருந்தாங்க. அவங்களோட இதனால தான் நான் இதுக்கு வந்தேன். எனக்கும் ஓனாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால அப்படியே வந்தேன்.
1: ஓகே ஓகே மேம். அடுத்தது இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்த உடனே என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க?
2: நான் ப்ராப்பராக ஒரு கோர்ஸாக படித்தேன். ஒரு 1 இயருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்மெட்டாலஜி வரைக்குமே நான் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு பியூட்டிஷியன் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பேஸ்க்காகவும் சரி, இல்லை ஒரு மேக்கப்பு எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இது நான் அதுக்கப்புறம் ஷாப் ஓப்பன் பண்ணேன்.
1: சூப்பர் மேம். சில விஷயங்களை நம்ம வந்து அரைகுறையாக தெரிஞ்சுட்டு அதில் இறங்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியில் வந்திருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். நேர்களே, நம்ம ஜான்சி ராணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் துறைக்கு எப்படி வந்தாங்க, அதுவும் அவங்களோட போலீஸ் ஜாபை விட்டுட்டு ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமாக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஏ சாரா, கருப்பூர்ல June 1 இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் B+ கிளினிக்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்ப சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஜான்சி ராணி மேம் தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி அவங்க பியூட்டிஷியன் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம

0: அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: மேம், பொதுவாக பியூட்டிஷியன் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்களோ அதை தாண்டி ஏதாவது பண்றீங்களா மேம்?
2: டேட்டோ போடுவேன், அதுக்கப்புறம் வந்து சாரி டிசைனர், பொட்டிக் ஷாப் மாதிரியும் கொஞ்சம் வச்சுட்டு அதுவும் பண்றேன். அப்புறமா ஜுவல்லரிஸ்லாம் இருக்குல்ல கண்ணு, அதை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி பிரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம், அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் மேம். பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா இதுவே போதும் நம்மளுக்கு, இதில் என்னாச்சும் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்தோட நிறுத்தாம அடுத்தடுத்த விஷயங்களை கத்துக்கிட்டு அதுல என்னென்ன பண்ணலாம் மக்களுக்கு புதுசு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம். மேம், அடுத்து வந்து என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் நீங்க மேக்கப் பண்ணிருக்கீங்க மேம்?
2: என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், பூப்பர்ட்டி, அப்புறம் எல்லாமே, பார்ட்டி வேர், அப்புறம் மாடலிங் ஷூட்டுக்கு கூட நான் பண்ணியிருக்கேன். மாடல்ஸ்லாம் இப்போது வாக் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு பண்ணியிருக்கேன்.
1: சூப்பர் மேம். கல்யாணம், காது குத்து, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மாடலிங் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து எந்தெந்த ஊருக்கெலாம் போய் நீங்கள் இது வரைக்கும் மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கீங்க மேம்?
2: சேலம்னா இங்கே ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, வாழப்பாடி, இந்த சரௌண்டிங்கில் அடிக்கடி போகும். இப்போ ரேராக பார்த்துட்டா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, தர், மதுரை, எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே போகும்.
1: ஒரு சின்ன ஊர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் போய் மேக்கப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், எப்படி நீங்கள் ஒரே ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் போய் மேக்கப் பண்ணி கொடுக்க முடியுது மேம்? எது மூலயமா உங்களை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க, இல்லை எப்படி வந்து எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் இந்த இடத்துல இருந்து மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது?
2: இப்போ ஒருத்தருக்கு மேக்கப் பண்ணுறோன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ரிலேஷனுக்கு அந்த மாதிரியும் வருங்கன்னு. அப்படி இல்லைனாலும் நம்ம இன்ஸ்டா அந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம ஏதாவது ஆட் கொடுக்குறோம் இல்லையா, அது வழியாகவும் வரும்.
1: ஓகே ஓகே மேம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லதாக அவங்களுக்கு மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், அடுத்து வந்து எல்லாருக்குமே அவங்க முதல் முதல்ல பண்ணுற ஒரு விஷயம் வந்து மறக்கவே மறக்காது, ஞாபகத்திலே தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னிக்கு நீங்கள் வந்த உடனே முதல் முதல்ல நீங்கள் மேக்கப் பண்ணியிருப்பீங்க ஒருத்தவங்களுக்கு, எப்படி வந்து பண்ணீங்க, அவங்க என்ன மாதிரியான ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க மேம்?
2: அதுதான் எனக்கு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா அதுதான். அவங்க வந்து ரொம்ப சட்டில்டாக எனக்கு வந்து நீட்டாக ஒரு மாதிரி ஒயிட்டாக என்னை காட்டாமல் நானாக இருக்கணும், எனக்கு ரொம்ப அழகாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது நான் அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்பவே அதுக்கு சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி யாருமே பண்ணனதில்லை அந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. உண்மையாலுமே அதை வச்சு தான் நான் அடுத்தடுத்தே இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் அதுக்கப்புறம் வந்தேன்.
1: சூப்பர் மேம். அதாவது உங்கள் கஸ்டமர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்ததுனால தான் அந்த முதல் அனுபவம் உங்களுக்கு மறக்கவே மறக்காமல் இருந்திருக்கு அப்படின்ட்டு நல்லாவே புரியுது மேம். நேர்களே, இவ்வளோ நேரமாக ஜான்சி ராணி மேம் அவங்க வந்து எப்படி பியூட்டிஷியன் ஜேர்னிக்கு வந்தாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, எப்படி கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க என்னென்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் சொன்னாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜான்சி ராணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னியை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், நீங்க முதல் முதல்ல இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட ஃபேமிலியில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க?
4: உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு இதுல பெருசா பிடிக்கல கண்ணு. அப்புறம் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் ஓகே நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கிற மாதிரி சொன்னார். பட் அவரோட ஒர்க்னால எனக்கு பெருசாக சப்போர்ட் அவரால் கொடுக்க முடியல. ஆனால் ஓகே நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு அலோ பண்ணார். அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்.
3: ஓகே மேம், அதாவது ஃபேமிலியில் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இல்லைனாலுமே உங்களோட கணவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, இதெல்லாம் இருந்துமே நீங்கள் வந்து ஏன் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் மேம்?
4: அது வந்து ஃபினான்சியலாக தான் கண்ணு அது தோணுது. உண்மையாக அதுதான் ரீசன், அதுதான். நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக நம்ம நினைக்கிறத நம்ம பண்ணணும், நம்ம நினைக்கிறத வாங்கணும்னா நமக்கு மணி ரொம்ப முக்கியம் இல்லையா? அது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஜாப் போகிறது. ஒரு பொண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் போகணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு கைத்தொழிலாவது பண்ணணும். இல்லைனாலாம் இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஆண்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இப்படி ஓனாக ஏதாவது ஒன்று பண்ணனா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பும் நம்ம கொஞ்சமாக அது வாழலாம். இது ஒரு நீடட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பெண்கள்னால் அவங்க வேலைக்கு போகணும். நானும் அதை வந்து என்னோடய குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா நான் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கேற்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வந்து.
3: கண்டிப்பாக மேம், பெண்கள் அப்படின்றவங்க வந்து யாரையுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம குடும்பத்தையும் சரி, நம்ம கணவரையும் சரி, குழந்தைங்களையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், இப்போ வந்து பியூட்டிஷியன் ஜேர்னி அப்படின்னாவே அதில் நிறைய சவால்கள் இருக்கும். எல்லா சவால்களையும் தாங்கிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க?
4: சமாளிக்கிறதுக்கு வந்து அமைதியாக இருந்தேங்கன்னு அவ்வளோதான். அதுக்காக நான் எதுவும் ரியாக்ட் பண்ணலை அந்த டைமில். இதை பற்றி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஃபேமிலிலையும் சரி, எதுவும் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ண புதுசில் அதில் பெருசாக வருமானமும் இருக்காது, எதுவும் இருக்காது இல்லையா? நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுறோம். அப்போ வேண்டான்னு நிறைய பேர் சொன்னாங்க, இது எதுக்கு ஃபேமிலி பார்த்துட்டு வீட்லேயே இருக்கலாம் அந்த மாதிரி. நான் அந்த டைமில் ஓகே அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் அதை புரிய வச்சுட்டு அமைதியாக இருந்தேன். அது காலப்போக்கில் அப்படியே மாறிடுச்சு.
3: சூப்பர் மேம். அதாவது எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் சரி, யார் நம்மளை என்ன சொன்னாலும் சரி, நம்ம அமைதியாக நம்மளோட கோலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜான்சி ராணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் ஜோனியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்ப சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட ஜான்சி ராணி மேம் தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எப்படி அவங்க பியூட்டிஷியன் துறையை தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா மேம்? முதல்ல நீங்க இந்த பியூட்டிஷியன் ஜேர்னிக்கு வந்து முதல் கஸ்டமர் அட்டென்ட் பண்ணி அவங்க கிட்ட அந்த பேமெண்ட் வாங்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு மேம்?
2: அது பயங்கர ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். நம்ம கையில காசு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளோட மணி, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஹாப்பியான மூமெண்ட் அதான்.
1: கண்டிப்பா மேம், அந்த முதல் அமௌண்ட் வாங்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க பேசுற பதிலே நல்லாவே புரியுது மேம். அந்த முதல்ல வந்த அமௌண்ட்ல இருந்து என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்க?
2: ஃபஸ்ட் எடுத்தோடனே சாமிக்காக ஏதாவது ஒன்று, நான் என்ன ஒரு நன்றி சொல்கிற மாதிரி சாமிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு, அடுத்தடுத்து என்னோடய குழந்தைங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது. அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ்லேயே அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஜுவல்லரிஸ் மாதிரி, அந்த பிரைடல் ஜுவல்லரி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம வாங்கி அவங்களுக்கு ரெண்டல் கொடுக்குற மாதிரி அதில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன்.
1: சூப்பர் மேம். அதாவது அந்த அமௌண்ட்டை நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணிக்காமல் உங்கள் குடும்பத்துக்கும் சரி, கணவருக்கும் சரி, எல்லாருக்குமே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது மேம். மேம், அடுத்து வந்து முதல்ல இந்த பியூட்டிஷியன் ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய நெகட்டிவான ஃபீட்பேக் வந்தாலுமே அதெல்லாம் தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்?
2: அது ரொம்ப ஹாப்பியானது தான். ஃபர்ஸ்ட்ல அப்படி சொன்னவங்க இப்போ வந்து பரவாயில்ல, இவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, அந்த வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா, அதை பார்த்துட்டு ரொம்பவே அவங்கெல்லாம் அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க. ஓகே,
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து வந்து இந்த பியூட்டிஷியன் விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க மேம்?
2: மற்றவங்களும் இது மூலயமா ஏதாவது பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்டில் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கிற பொண்ணுங்க, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நானாகவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்து ஒரு கடை மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த மாதிரிலாம் கூட நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மூலயமாவும் ஒரு 10 பேர் அதில் ஹாப்பியாகவும் இருக்காங்க, அதுவும் எனக்கு சந்தோஷம்தான்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டதோட விடாமல் அதை வந்து நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்குமே ரொம்ப பயனுள்ள விஷயங்களை பண்ணிட்டுருக்கீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜான்சி ராணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னிக்குள்ளே எப்படி வந்தாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க, அதை எப்படி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜான்சி ராணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த பியூட்டிஷியன் ஜேர்னிய தேர்ந்தெடுத்தாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க, அதை எப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், இந்த பியூட்டிஷியனை வச்சு நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
4: இது வந்து 3 மந்த் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லாக ஒரு கோர்ஸாக எல்லாம் பண்ணணும். பியூட்டிஷியன் அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ கற்றுக்கணும்னா, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 மந்த் இருந்தால் போதும். இப்போ சாரீ ட்ரேப்பிங்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, சாரீ ட்ரேப்பிஸ்ட்லாம் தனியாக இருக்காங்க, ஹேர் ஸ்டைலிங்க்கு தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு சாரீ ட்ரேப்பிங்க்கெலாம் அவங்களுக்கு 2 டேஸ் மட்டும்தான் ட்ரைனிங். அந்த மாதிரியும் கற்றுக்குறாங்க நிறைய பேர்.
3: ஓகே ஓகே மேம், ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். அடுத்து வந்து இப்போ வந்து இந்த பியூட்டிஷியனை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
4: நான் அவங்களுக்கு வந்து எப்போவுமே மல்டி ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். கண்ணு ஒன்றுலேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. அது ஒன்று நமக்கு இதாகிட்டாலும் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ பியூட்டிஷியன் வந்தாங்கன்னா நீங்கள் சைட் பை சைடு ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க, வேறு ஒர்க்கும் டிசைனர் ஏதாவது அந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லுவேன். இல்லை நீங்கள் படிக்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஏதாவது உங்களுக்கு ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பண்ணி நீங்கள் பெரியாலாக வர ட்ரை பண்ணணும். நான் அந்த மாதிரி சொல்லுவேன் கண்டிப்பாக.
3: ஓகே ஓகே மேம், அதாவது பல விஷயங்கள் அவங்க கற்றுக்கணும், அப்போ தான் வந்து ஒன்று இல்லைனாலுமே இன்னொரு விஷயத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். மேம், உங்களோட வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதை உங்கள் பிள்ளைங்களுக்குமே நீங்கள் சொல்லணும்னு நினைப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா?
4: என்னோட ஏஜில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஆனால் என் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. ஒரு கொஞ்சமாவது அவங்களுமே அந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே அதான் சொல்லுவேன், என்ன தான் அப்பா அம்மாவோட இது இருந்தாலுமே குழந்தைங்களும் வந்து சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது பண்ணி அந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து அந்த மணியோட அருமெல்லாம் தெரிஞ்சு தான் வரணும். நான் அப்படி தான் கண்ணு நினைக்கிறேன், என் குழந்தைங்கள அப்படி தான் நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாக மேம், எல்லா அப்பாவுமே அவங்க குழந்தைங்க கஷ்டப்படாமல் வளரணும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் கஷ்டப்பட்டு தான் அவங்க வளரணும், அப்போ தான் அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத அவங்களே கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க மேம். மேம், அடுத்து வந்து இப்போது ரேடியோ கேட்டுட்ருக்க மக்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: ஃபோக்கஸ் பண்ணி முயற்சி பண்ணணும். அதுவும் இல்லாமல் சக்ஸஸ்ங்கிறது என்ன கண்ணு, நம்ம வந்து ஒன்லி நம்ம அந்த ஜாபில் மட்டும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை ஃபேம் ஆகிறது அது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லையா, அதோடு சேர்ந்து உங்களோட சக்ஸஸை கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃபேம் ஆகணுங்கிறதுக்காக ஃபேமிலியே விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி போகிறாங்க இல்லையா. அவங்களுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ ஆனால் பட் ஆனால் அதை நோக்கி போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலின்னு நான் சொல்கிறத விட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவங்க வந்து மன நிம்மதியோடு ஒரு இதுக்கு போய் சாதிக்கணும் அவ்வளோதான். எது பண்ணாலும் ஒரு அதில் ஒரு திருப்தி இருக்கணும், அப்படி இருந்தாலே கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
3: சூப்பர் மேம், சக்ஸஸ் அப்படின்றது நம்மளோட வேலையில் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸில் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஜான்சி ராணி மேம் அவங்களோட போலீஸ் துறையிலேருந்து எப்படி இந்த பியூட்டிஷியன் துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு, அடடா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப அதிலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கு, இது இல்லைனா என்ன, இன்னொரு விஷயத்துல நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு முயற்சி எடுத்தனாலதான் அவங்க இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாமளும் ஒரு விஷயம் தடையாயிருச்சு, ஒரு விஷயம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம அங்கேயே நிக்க கூடாது. தொடர்ந்து நம்மளுக்கு என்ன விஷயம் வேணும் அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம தொடர்ந்து பயணிச்சாவே நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன். நீங்களுமே தோல்வியை நினைச்சு துவண்டு போகாம தொடர்ந்து உங்க வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழ வாழுங்க அப்படின்ட்டு நானுமே சொல்றேன். ஓகே நேர்களே, நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. உங்க கூட பேச சத்யானா வந்தாச்சு. சரி சத்யா, இனி நம்ம என்ன தலைப்பில் பேச போறோம், என்ன தலைப்பில் நம்ம உரையாட போறோம் அப்படின்லாம் நீங்க சொல்றது எங்க புரியுது. கண்டிப்பா நம்ம வந்துட்டு நிறைய பேர் புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு புத்தகமே ஒவ்வொரு கதையை சொல்லுங்க, முக்கியமா ஒவ்வொரு நெறியை சொல்லும். நெறி அப்படின்னா நீதி நெறின்னு சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒழுக்கங்களா இருக்கட்டும், இல்லை நம்முடைய வாழ்க்கையில வெற்றிக்கான வழிகளாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் படித்தாவே போதும், நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த புத்தகங்களை வச்சு தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். என்ன சத்தியா சொல்கிற, புத்தகத்தை வச்சு நீ என்ன பேச போகிற அப்படின்னு நீ சொல்கிறது புரியுது. சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வாழ்க்கையும் வந்துட்டு ஒரு புத்தகம் மாறுதாங்க. அந்த வாழ்க்கையுமே வந்துட்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். வெற்றி வந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோ. அப்போ நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, என்னென்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத. ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணுறோம், முடியல, திரும்ப முயற்சி முடியல, தோல்விகள் முடிஞ்சிட்டு இருக்குது. தோல்விகள் மட்டுமே முடியாது, ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயம் வரும். அதுக்கு நம்மளுடைய விடாமுயற்சியும் அதுக்கான ரெகுலரான எஃபர்ட்ஸும் கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தவச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது கை கிட்ட வந்துட்டு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டு புத்தக அறிவும் நம்மளுக்கு முக்கியம்தான், வாழ்க்கை அனுபவமும் நம்மளுக்கு முக்கியம்தான். ஏன்னா வாழ்க்கை அனுபவமே ஒரு புத்தகம் மாதிரி தான் இல்லையா? என்ன ஒன்று, புத்தகங்கள் வந்துட்டு நிறைய பேர் நம்முடைய லெஜண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய கதையாசிரியர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை கதைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அதை வந்து புத்தகம் மூலமாக நம்மளுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. ஆனால் வாழ்க்கை அனுபவங்கிறது நாம் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணமோ அதை வச்சு நம்மளுடைய அனுபவங்களை சேர்த்துப்போம். இப்போ இதை வச்சு தான் ஒரு தலைப்பை சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும், மனிதர்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சிந்தனை வரணும், முக்கியமாக மாணவர்களுக்கு சிந்தனை வரணும், வாழ்க்கையில் ஒரு நல்லதை ஜெயிக்கணும் அப்படின்னா புத்தக அறிவு முக்கியமா, இல்லை வாழ்க்கை அனுபவம் முக்கியமா? மாணவர்களுக்கு புத்தகம் அறிவு முக்கியமா, இல்லை வாழ்க்கை அனுபவம் முக்கியமா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாகவே பிளேசியுடைய தன்னான ஞானிய சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பாக இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, மார்க் வாங்குறவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லை வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறவங்க ஜெயிக்கிறாங்களா? அதாவது புத்தக அறிவு, ஒரு மாணவருக்கு புத்தக அறிவு முக்கியமா இல்லை வாழ்க்கையில் கிட்டத்தரக்கூடிய அனுபவம் முக்கியமா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார், வேலூர் மாவட்டம் கட்டரியில் இருந்து சந்திரசேகர்.
4: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க, நான் உங்களோட கருத்துக்கள்.
5: ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைய நன்றாக உணர்ந்து புரிந்து தெரிந்தவர்கள் அவங்கதான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மார்க் அப்படிங்கிறது ஜஸ்ட் வேல்யூ, இட்ஸ் ஜஸ்ட் நம்பர். மார்க் கம்மியா வாங்கி வாழ்க்கையில ஜெயித்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏராளம். அப்போ அவங்க வாழ்க்கைனா என்ன, அதுல இருக்கக்கூடிய நிலவு செலவுகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாவற்றிற்கும் மேலாக சில சமயங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில பாடங்கள் கற்கும். அந்த பாடங்கள் கற்றுத்தரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது மனசுல ஏற்படும். அது கசப்பான அனுபவங்களோ இனிமையான அனுபவங்களோ, மார்க்க விட வாழ்க்கை பாடம் அப்படிங்கறத புரிஞ்சு தெரிஞ்சு பட்டு அதனுடைய வாழ்க்கையில பயணிச்சா மாத்திரம்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறந்த பூங்காவனம் போல இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான விஷயம் என்ன அப்படின்ட்டு நான் வாழ்க்கையில சொல்லுவேன்னா, நிச்சயமாக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அலாதியானது, சிறப்பானது. அது வந்து மார்க், அதையும் தாண்டி, மார்க்கையும் தாண்டி வாழ்க்கை பாடம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் ஒரு வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு.
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி அண்ணா.
5: தேங்க்யூப்பா.
4: சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது மார்க் தான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்க நம்ம நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் கற்றுத்தரக்கூடிய பாடங்களும் முக்கியம், அதே நேரத்தில் மார்க்கும் முக்கியம். ஆனால் மார்க்கை விட வாழ்க்கையில் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. வாழ்க்கையில், அதாவது மாணவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் புத்தக அறிவா, அப்படி இல்லைனா வாழ்க்கையில் கற்றுத்தரக்கூடிய அனுபவங்களா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்ல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாக்கும்போது
0: அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பா என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு புத்தக அறிவு முக்கியமா, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை அனுபவம் முக்கியமா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
3: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா.

0: கருத்துக்கள்?
1: மாணவர்களுக்கு ரெண்டுமே அவசியமானதுதான். புத்தகம் படிச்சுட்டு நம்ம வெளியே வந்தாலும் வாழ்க்கை எப்படி வாழ்றது, மக்கள்கிட்ட எப்படி பழகிறது, ஒரு பிரச்சனை எப்படி பேஸ் பண்றதுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். இப்ப புரிய வைக்கணும்னா, அதாவது ஒரு விமானத்தை பத்தி அவங்க ஃபுல்லா படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏ டு ஜெட் தெரிஞ்சிருச்சு, விமானத்தை வந்து எப்படி ஏக்கணும், எப்படி இறங்கணும், ஏறணும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க வந்து ஓட்ட சொன்னா ஓட்டிடுவாங்களா? அப்ப அனுபவம் தேவை. கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த இது பேசிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சு எப்படி என்னன்றத ஒருத்தர் சொல்லி கொடுத்து, அதுல வந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ணி எப்படி ஒரு பிரச்சனை வந்து எப்படி பேஸ் பண்றது அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேடி போனாதான் கரெக்டா இருக்கும். அதனால வந்து ரெண்டுமே சரியா இருக்கணும். அதுதான் என்னோட கருத்து.
0: சூப்பர், நான் ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
1: நன்றி.
0: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அனுபவம் இருக்கணும், புத்தகறிவு முக்கியம்தான், ஆனால் அதே நேரத்தில் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுபவம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாங்க, நம்மளுடைய அதே நேரத்தில் புத்தகம் பற்றி பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் டீச்சர் அப்படின்னா அது புத்தகம் மட்டும்தாங்க. ஏ ஃபார் ஆப்பிலிருந்து அறம் செய்ய விரும்பு வரைக்கும் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லித்தந்தது புத்தகம் தான். புத்தகம் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு டாக்டர் உருவாகி இருக்க மாட்டாங்க, இப்போ ஒரு சயின்டிஸ்ட் உருவாகி இருக்க மாட்டாங்க, டீச்சர் உருவாகி இருக்க மாட்டாங்க, இன்ஜினியர் உருவாகி இருக்க மாட்டாங்க, லாயர் உருவாகி இருக்க மாட்டாங்க, பைலட் ஆர்மி வந்துட்டு உருவாகி இருக்க மாட்டாங்க. அதனால புத்தக அறிவு அப்படிங்கிறது ஒரு அடித்தளம், அதாவது பேஸ்மெண்ட். ஒரு பில்டிங்க்கு எப்படி பேஸ்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த புத்தகம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ண போறாங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது புத்தக அறிவா இல்லை வாழ்க்கை அனுபவமா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு படித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து புத்தக அறிவு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை அனுபவம் தான் கூட துணையாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் வந்துட்டு வாழ்க்கை அனுபவம் தான் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நேயர்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ வாழ்க்கை அனுபவத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமில் 100 மார்க் வந்துட்டு வாங்கலாம், ஆனால் தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு பெரிய டிகிரி இருக்கலாம், ஆனால் மனிதர்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். காரணம் வாழ்க்கையில் அனுபவங்கள் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் புத்தகத்தில் வந்துட்டு வராது, வாழ்க்கை தான் வந்து கற்றுத்தரும். ஏமாற்றமாக இருக்கட்டும், இல்லை தோல்விகளாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை பொறுப்புகளாக இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலை, பணத்தின் மதிப்பு, இது எல்லா லெசன்ஸுமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக மட்டும்தான் கிடைக்குமே தவிர நம்மளுடைய புத்தகம் மூலமாக வந்துட்டு கிடைக்காது. அதனால் வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்துட்டு புத்தகங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது புத்தகங்கள் நமக்கு அறிவு சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம சொன்னாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு எப்படி நம்ம நடந்துக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் மட்டும்தான். பல பெரிய வெற்றியாளர்கள் எல்லாமே வாழ்க்கை அனுபவத்தால் மட்டும்தான் வந்து உயர்ந்திருக்காங்க. அவங்களுடைய சுயசரிதியாக இருக்கட்டும், இல்லை அவங்க எழுதின புத்தகங்களே எடுத்து பார்த்தனா கூட அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்காங்களோ அதை தான் வந்துட்டு அவங்க புத்தகங்களாக வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அப்போது அந்த புத்தகங்களே ஒரு வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக தான் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறப்போ புத்தக அறிவை விட கண்டிப்பாக வாழ்க்கை அனுபவம் தான் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளையுமே வந்துட்டு கொடுக்கும். ஒரு விவசாயி எடுத்துக்குவோமே, அவருக்கு பெரிய டிகிரி கிடையாது, ஆனால் வந்துட்டு மழை எப்போ வரும், எப்போ போகும் அப்படிங்கலாம் வந்துட்டு அவருக்கு எல்லாமே வந்துட்டு தெரியும். காரணம் அவருடைய வாழ்க்கை அனுபவம். ஒரு மெக்கானிக் வந்துட்டு காலேஜ் போகலையே அப்படின்னு கூட வந்து சத்தம் கேட்டால் கூட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கண்டுபிடிப்பார். இதுதான் வந்துட்டு அனுபவத்துடைய பவர். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787 0107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு மாணவர்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை அனுபவம் முக்கியமா இல்லை புத்தக அறிவு முக்கியமா அப்படிங்கிறது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடி கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கையில் மாணவர்கள் முன்னேறுவதற்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் புத்தக அறிவா அப்படி இல்லைன்னா வாழ்க்கை அனுபவமா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, மார்க் இருந்தால்

போதும். ஆனால் வாழ்க்கை அதை விட பெருசு. எவ்வளோ எதை விடனா மார்க்கை விட பெருசு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், பொறுமை வேணும், தோல்வியை தங்கக்கூடிய மனசும் வேணும், மனிதர்களை புரிந்து கொள்ளணும். இது எல்லாமே புத்தகத்தில் மட்டும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதும், படிப்பு தேவையில்ல அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தவறு தான். ஏன்னா கனவுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதே வந்துட்டு கல்வி தான் அப்படின்னு சொல்லலாம். புத்தக அறிவு அப்படின்னா குட் மேப் மாதிரிங்க, கூகுள் மேப் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் அதுவும். அது வந்துட்டு வழிகாட்டும். ஆனால் வாழ்க்கை அனுபவம் என்னென்னா அந்த பாதையில் நம்ம நடந்து போகிறது. சில நேரம் விழுவோம், சில நேரம் காயப்படுவோம், சில நேரம் அழுவோம், சில நேரம் நமக்கு சந்தோஷங்கள் வரும். இப்படி எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்மளை இன்னும் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக்கும். ஒரு டீச்சர் கிளாஸில் சொல்கிற லெசன் அதை நம்ம மறந்துடுவோம். ஆனால் வந்துட்டு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை அது வாழ்நாள் முழுக்க நம்மளால் மறக்கவே முடியாது. ஏன்னா பெயின் இஸ் ஆல்சோ எ டீச்சர். ஏன்னா பெயின் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கும். அந்த லெசனை நம்மளோட வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெசனாக தான் இருக்கும். ஒரு புத்தகம் படிங்க, ஆனால் வாழ்க்கையும் கவனிங்க. மார்க்கை மட்டும் வாழ்க்கை இல்லை, ஒரு நல்ல மனிதராக வளரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் இங்கே சொல்ல வரேன். புத்தகம் அப்படிங்கிறது வழிகாட்டி, நாம் வந்துட்டு வழியில் போகும்போது அந்த தடைகளை தாண்டறதுக்கு நமக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கிறது தான் இந்த வாழ்க்கை அனுபவங்கள். ஸோ அதனால் இலக்கை நோக்கி போகும்போது கண்டிப்பாக இந்த வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும். இலக்கை நோக்கி போகிறதுக்கான அந்த இலக்கு என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த புத்தகமாக இருக்கும். அதனால் ஒரு மாணவருக்கு கண்டிப்பாக முக்கியம், புத்தக அறிவும் முக்கியம், அதே நேரத்தில் வாழ்க்கை அனுபவங்களும் முக்கியம். ரெண்டையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு ரெண்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்து நீங்கள் நடப்போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் இங்கிருந்து சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு தகவலோடு இங்கிருந்து நான் கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிடந்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நிதர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பயனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியாக நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டே இருப்பீங்க. அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து வேகாலம்லாம் வந்து போயிருச்சு. அப்படியே லைட்டாக அப்பப்போ கிளைமேட்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது, மழை வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பருவமழை ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன நகரை சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற உணவுகள் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. அதாவது அவங்க எடுத்துக்க வேண்டிய உணவுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிற பழங்களை அவங்க வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பெர்ரி, ஆப்பிள், கிவி, சிட்ரஸ் பழங்களை அவங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வைட்டமின் சி ஃப்ளவனாய்டுகள் வந்து அதில் வந்து இருக்குங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகள் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். பசலைக்கீரை, காளி, ப்ரக்கோலி, கேரட், இந்த மாதிரி வைட்டமின் ஏஇ அதற்கப்புறம் பீட்டா கரோட்டின் இருக்கிற காய்கறிகளை அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இது நுரையீரல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நல்லா வச்சுருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுவும் குறிப்பாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிற சில மீன்களை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். சால்மன், மத்தி, இந்த மாதிரி கொழுப்பு நிறைஞ்ச மீன்கள், ஒமேகா 3 கொழுப்பு நிறைஞ்ச மீன்கள், வால்நட்ஸ், ஆலி விதை, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேரியன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து ஒமேகா 3 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி முழு தானியங்கள், ப்ரௌன் ரைட்ஸ், ஓட்ஸ், இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். வைட்டமின் டி நிறைஞ்ச உணவுகள், பொதுவாக வைட்டமின் டி நமக்கு வந்து சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும். சூரிய ஒளியில் காலையில் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இருக்கலாம். அது இல்லாமல் உணவுகள்லேருந்து நம்ம எடுத்துக்கணும்னு நினச்சா பால், முட்டை, மஞ்சள் கரு, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். முட்டையோட மஞ்சள் கரு வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மெக்னீஷியம் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. மெக்னீஷியம் பார்த்திங்க அப்படின்னா மூச்சுக்குழாய் தசைகளை வந்து தளர்த்தும். அதாவது வாழைப்பழம், நட்ஸ், விதைகள், பருப்பு வகைகள், இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த

ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்ச பழங்கள் இருக்கு இல்லைங்களா, பெர்ரி, ஆப்பிள், கிவி, சிட்ரஸ் பழங்கள். இந்த ஒரு பழங்கள் வந்து சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வந்து குறைச்சி வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டிருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: யாரா? கருப்பூர்ல ஜூன் 1 தேதியிலிருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
4: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
3: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
0: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்று

0: 8 நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் குருநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார், ஒருத்தருக்கு மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா அவங்க எப்படி எந்த மாதிரி விஷயங்களை வந்து கடைபிடிக்கணுங்க சார்?
1: ஒரு மனிதனுக்கு அவரோட பெற்றோர்களோட ஆரோக்கியத்திலிருந்தே ஆரம்பிக்குது. குறிப்பாக ப்ரீ கன்செப்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதை. அது வந்து ஒரு மனிதனின் பெற்றோர்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல மனநிலையுடனும் இருப்பது மிக மிக அவசியம்.

0: எமோஷனல் சோஷியல் குரோத்தெல்லாம் அப்போ தான் உண்டாகும். அந்த காலத்தில் நாம் என்ன நாம் செய்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீரியட் ஆஃப் பிரெயின் குரோத். எனவே அப்போ என்ன பண்ணால், ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, உடற்பயிற்சி, நோய் தொற்றை தவிர்ப்பதற்குண்டான தடுப்பூசி போன்றவை இன்றியமையாது. குறிப்பாக இந்த மெனிஞ்சைட்டிஸ் இந்த மூளை காய்ச்சல் வராமல் பார்க்கறதுக்குண்டான தடுப்பூசிகள் இப்போல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு அதை பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது வந்து அடல்ட்ஹுட். அடல்ட்ஹுட் நான் இதில் வந்து அடலசன்ட் டீனேஜையும் ஏற்றுக்கிறேன், மிடில் ஏஜையும் எடுத்து நான் பொதுவாக சொல்கிறேன். டீனேஜில் வந்து படிப்பு, அதுக்கு அடுத்து வந்து வேலை, அதுக்கப்புறம் குடும்பம் சம்பாத்தியம்ன்றது அந்த 15-45 வரைக்கும் திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீரியட். அதில் தான் வந்து நம்மளோட பழகிய பழக்கங்கள் நிறைய மாற ஆரம்பிக்கும். உணவு பழக்கமாகட்டும், ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், உடற்பயிற்சி ஆகட்டும், கற்கும் திறனாகட்டும், எல்லாமே மாறும். இப்போ நம்ம சின்ன வயசில் ஒரு சில பழக்கம் பழகி வச்சுருப்போம், வேலை பலன்காரமாக அதை விட்டுருவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த அந்த பகுதியில் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், உணவு பழக்க வழக்கம், அதை விட முக்கியம் வந்து ஸ்லீப் பேட்டர்ன். லேட் நைட்டில் சாப்பிட்றது, லேட் நைட்டில் தூங்குறது, டீப் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது, காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு உடற்பயிற்சியை ஸ்கிப் பண்ணுறது, அந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணி இந்த ஏஜில் கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்டர்லி ஏஜில் நல்லா இருப்பீங்க. இது வந்து அடல்டன் அடலசன்ட் ஏஜ் குரூப்.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டில தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்மளுடைய மனநலனை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து பேசுவோம் இல்லைங்களா. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து சோசியல் மீடியா அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த சோசியல் மீடியாவை நம்ம கம்மியாக பயன்படுத்தணும் அப்படின்னா, இல்லை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா, சோசியல் மீடியா அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அளவுக்கு நமக்கு வந்து இருக்காது. சரி நகராஜ், இது எப்படி நம்மளை வந்து பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சோசியல் மீடியா அதிகமாக பயன்படுத்துகிறவங்க கம்பேரிசன் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போவாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதவிதமாக கலர்ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய வீடியோஸை வந்து பார்க்கும்போது நம்ம இப்படி இல்லை அப்படின்னு நமக்குள்ளாரே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து வரும். இது வந்து நம்மளை வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ளார கொண்டு போகலாம். அதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி திங்க் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த வீடியோ நம்ம பார்த்ததுனாலையும் அந்த திங்க் பண்ணுறதுனாலையும் எந்த ஒரு பயனுமே வந்து இருக்காது. இதனால் நமக்கு வந்து ஒரு 3-4 நிமிஷம் எனர்ஜி தான் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங்னால நிறைய நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதனால் நமக்கு வந்து ஒரு டைமும் வேஸ்ட் ஆகும், எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளார வந்து போவோம். இப்போ அந்த ஃபோனை பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து இருக்கும். அதை நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோனை எடுத்து அந்த ரீல்ஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து இருக்கும். அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபோனை வைக்கிற அளவுக்கு டயர்டாயிரும். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து திரும்ப எடுத்து அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றதே வந்து இருக்கும். இதனால் நம்மளுடைய தூக்கம் பாதிக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரம் வந்து செலவிட மாட்டோம். குறிப்பாக ஃபேமிலி நம்ம ஃபோன் பார்த்துட்டுக்கப்ப டிஸ்டர்ப் பண்ணாலே நம்ம வந்து ரொம்ப கோவப்பட்டுருவோம். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக லைஃப்பை பாதிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதற்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ நேரம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணி அதை வந்து பாதியாக குறைச்சி, அதற்கப்புறம் வந்து அதை கால்வாசியாக குறைச்சி, இப்படி படிப்படியாக குறைச்சி ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஃபோன் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து வெளியே வரலாம். இதனால் அதாவது சோசியல் மீடியா மொபைல் அடிக்ஷன்னால் நமக்கு வந்து அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787701078. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. அதாவது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த இரவு நேரத்துல தூக்கம் வராது. அதாவது அவங்க போயிட்டு தூங்குறதுக்கு போனாலும் ரொம்ப நேரம் ஆகும், 11 மணி 12 மணி. அப்போ கூட வந்து ஐயோ தூக்கம் வரலையே அப்படின்னு ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார போயிடுவாங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி 3 மணி வரைக்கும் கூட தூங்காமல் வந்து இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை எல்லாமே வந்து சேர்ந்து, மனம் சார்ந்த ஆரோக்கியம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு காரணமாக வந்து இருக்கும். அதே மாதிரி நாம் வந்து இதை தடுக்கிறதுக்கு நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை, உணவு முறையை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடற்பயிற்சி, இது எல்லாத்தையுமே மாற்றுறது ரொம்ப முக்கியம். இது நம்மளுடைய வாழ்க்கை முறையை, உணவு முறையை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடற்பயிற்சி, இது எல்லாத்தையுமே மாற்றுறது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாலும் பால், அதற்கப்புறம் தேன், நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குடிச்சிட்டு, வெது வெதுப்பான பாலில் லைட்டாக தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு தூங்கினோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து இருக்கும். அதாவது நல்ல தூக்கம், கெட்ட தூக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நல்ல தூக்கம் இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப எனர்ஜியாக இருப்போம். நமக்கு வந்து கெட்ட தூக்கம், அதாவது நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருந்தாலும் அந்த தூக்கத்துக்குள்ளார ஒரு நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம காலையில் வந்து ரொம்ப வெறுப்பாக எழுந்திரிப்போம், ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு வந்து தோணும். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து எவ்வளோ நேரம், ஒரு 5 மணி நேரம் நம்ம தூங்கினா கூட ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து இருப்போம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இந்த பாலும் தேனும் கலந்து குடிக்கும்போது அந்த மாதிரி ரிலாக்ஸான ஒரு தூக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும், அதற்கும் வந்து இது ஒரு தீர்வாக இருக்கும். எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இது சரி பண்ணும். நம்ம வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டதுக்கப்புறமா லைட்டாக வெதுவெதுப்பான பாலில் ஒரு 2-3 சொட்டு தேன் கலந்து குடிக்கிறதுனால, அதே மாதிரி எலும்புகளோட ஆரோக்கியம் பலம் பெறும். அது எதனால் அப்படின்னா பாலில் கால்சியம் வந்து இருக்கிறதுனால. இப்போ டீ, காஃபி அந்த மாதிரி நம்ம குடிக்கிறதுக்கு பதிலாக, சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பாலில் தேன் கலந்து நம்ம வந்து குடிக்கலாம். அதே மாதிரி வெதுவெதுப்பான பாலில் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து தேன் கலந்துக்கலாம். சூடான பாலில் தேன் வந்து சேர்க்கக்கூடாது, வெதுவெதுப்பான பாலில் சேர்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி டயாபிட்டிஸ் இருந்தால் அதை வந்து தவிர்க்கலாம், மருத்துவரோட ஆலோசனைக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, வெயில் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. ஏன்னா இந்த வெயில் வந்து இன்னும் ஒரு வாரம் வந்து இருக்கும். அப்பப்போ மழையும் வந்துட்டுருக்கு, கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு. இருந்தாலும் இந்த வெயில் சில நாட்கள் நம்ம வந்து இந்த வெயிலில் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி வெதுவெது போன நீரில் லைட்டாக உப்பு கலந்து குடிக்கிறதுனால இந்த வெயில் காலத்தில், அதாவது ரொம்ப நமக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேங்க. அதாவது விதுவிதுப்பான தண்ணி, அதில் ஒரு சிட்டிகை உப்பு கலந்து குடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீரேற்றத்துக்கும் செரிமானத்துக்கும் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது வந்து நமக்கு பல நன்மைகளை வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அதாவது உப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் வந்து எடுத்துக்கூடாது. இது வந்து நம்ம வாய் கொப்பளிக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணலாம். நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த வேகாலத்தில் ரொம்ப கம்மியான அளவு, 5 கிராம் அளவுக்கு தான் வந்து நம்ம உப்பு எடுத்துக்கணும். அப்போ வந்து நம்ம சாப்பாட்டிலே நிறைய உப்பை வந்து கலந்துருப்போம். அப்போ இந்த தண்ணியில் ரொம்ப லைட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, விதுவிதுப்பான நீரில் உப்பு கலந்து நம்ம வந்து குடிக்கும்போது உடலில் எலக்ட்ரோலைட்கள் வந்து சமநிலைப்படும், நீர்ச்சத்து அதிகரிக்கும், செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, வயிறு சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யும், தொண்டை அசௌகரியம் அந்த பிரச்சனைகளையும் சரி செய்யும். ஆனாலும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எனர்ஜி தேவைப்படுது, தண்ணி வந்து ரொம்ப நேரம் குடிக்கல, ரொம்ப டயர்டாக இருக்குது, வெயிலில் போயிட்டு ரொம்ப அலைச்சலாக இருக்குது, அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த ஒரு முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிற சமயத்தில், ரொம்ப அதிகமான உடற்பயிற்சி பண்ணப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து குடிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப வேர்வை வந்து நம்ம வந்து டயர்டாகிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஒரு தண்ணியை நம்ம வந்து குடிக்கலாம். அதே மாதிரி யார் தவிர்க்கணும் அப்படின்னா, உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து தவிர்க்கணும், சிறுநீரக நோய் இருக்கிறவங்க இதை வந்து தவிர்க்கணும், இதய நோய் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து தண்ணியில் உப்பை கலந்து வந்து குடிக்கூடாது. அதே மாதிரி மருத்துவர்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, உப்பு கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் இந்த மாதிரி தண்ணீரில் உப்பை கலந்து குடிக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து குடிக்கக்கூடாது. மற்றபடி வெயகாலத்தில் ஒரு நமக்கு எனர்ஜி தரக்கூடிய விஷயமா, ரொம்ப டயர்டாக இருந்தால் நம்ம லைட்டாக உப்பு போட்டு தண்ணி குடிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: உங்களுக்காக உங்க முன்னேற்றத்துக்காக நீங்க எடுத்த ஒரு முடிவுக்கு எந்த சந்தேகமும் எந்த கேள்வியும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்களா? இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு நேயர்களே. பொதுவா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் நாம எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு, அது புதுசா ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும் இல்ல ஒரு சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல நம்ம நண்பர்களா இருக்கட்டும் நமக்கு உறுதுணையா நிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனா நீ தைரியமா பண்ணுப்பா, உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். சப்போர்ட் அப்படின்றது கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதை பண்ணா சரியாகுமா, இதை பண்ணா இப்படி ஆகிடுமே அப்படின்ற கேள்விகள் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். சோ எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் குடும்பம் இருக்காங்களா அப்படின்றதான் கேள்வி. இது எல்லாருக்காகவும் கேள்வி அப்படின்னு கேட்டா இல்ல, பெண்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக தான். சோ பெண்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, உங்களுடைய முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா? ஏன்னா பெண்கள் உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு போது அதுக்கு சுலபமா கிடைக்கக்கூடியது சப்போர்ட் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. வீட்டுல ஒரு ஆண் முடிவு எடுத்தா அதை ஈஸியா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பரவாயில்ல ஆண்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கு தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு பெண் குறிப்பா அவங்க வேலைக்காகவோ இல்ல தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காகவோ ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா 100 கேள்விகள் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இப்போ உனக்கு தேவையா, அதனால என்ன பயன் இருக்கு, குடும்பத்துக்கு என்ன லாபம், வீட்டை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முடிவுக்கு சப்போர்ட் அப்படின்றத கொடுக்கறதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து கேள்விகள் தான் அதிகமா வர ஆரம்பிக்கும், சந்தேகம் தான் அதிகமா எழ ஆரம்பிக்கும். குடும்பத்தோட ஒவ்வொரு சின்ன தேவைக்காகவும் பெண்கள் தனக்குள்ள தனிப்பட்ட ஒரு முடிவுகள் எடுக்கும் போது சப்போர்ட் அப்படின்றது இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தனிமரமா தான் பெண்கள் நிக்க ஆரம்பிக்கிறாங்க, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலா அப்படின்றதான் எனக்கான கேள்வியா இருக்கு. சோ இந்த கேள்விக்கு மறக்காம 9787770107 கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்னொரு டைம் நான் கேள்வியை ஞாபகப்படுத்திடுறேன், பெண்கள் உங்களுக்காக உங்க முன்னேற்றத்துக்காக நீங்க எடுத்த ஒரு முடிவுக்கு எந்த சந்தேகமும் எந்த கேள்வியும் இல்லாம உங்க குடும்பம் எப்போ உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க, லாஸ்டா நீங்க எந்த முடிவு எடுத்தீங்க, அந்த முடிவுக்கு சப்போர்ட் அப்படின்னு கிடைச்சதா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. உங்களுடைய சொந்த முடிவுகளுக்கு கூட மற்றவங்களோட அனுமதிக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இப்போ இருக்க காலகட்டத்திலையும் இருக்கா அப்படின்றதான் பெண்களுக்காக இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போறேன், கால் பண்ண முடியல

அப்படின்னா நார்மல் மெசேஜ் கூட பண்ணலாம், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787701078 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்க போறீங்க நேயர்களே. ஸோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடுவாங்க நேயர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
2: ஜூன் 1 தேதி முதல் ஆரம்பமாகிறது.
1: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
2: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
1: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம், தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில

கதாபாத்திரங்கள் அழகம்மா, முருக்காய், மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு. அப்புறம் பாரு, நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பீஸா, பர்கர், சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாத்தையும் தவிர்க்காமல் இருக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பர்கர் மட்டுமே சேல் பண்ணி 520 கோடியை வந்து சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. ருச்சி மிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய துரித உணவுகளின் தி பர்கர் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியினுடைய இணை நிறுவனராக, அதாவது கோ ஃபவுண்டராக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்பரேட் துறையில் நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை அப்படின்றது இவங்களுக்கு இருந்தாரு இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்தில். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலையை வந்து துணிச்சலா வந்து விட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தொழிலை தொடங்குறதுக்கு ஆரம்ப கட்டத்துல அவங்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடி அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவு சவால்கள் எல்லாத்தையும் கடந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்மளுடைய தொழிலுக்கு முதலீடு அப்படின்றது தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது, அதை சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிசினஸ்க்கு முதலீடு வேணும் அப்படின்றதுக்காக 20 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலை அப்படின்னு அவங்களுக்கு இருந்திருக்கு. சோ பல நாட்கள் பசியோடு வாழ்ந்து பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட அசாத்திய உழைப்பால உருவான அந்த சேமிப்பு வச்சு பர்கர் கம்பெனி அப்படின்ற ஒரு பிராண்ட் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இது சர்வதேச பிராண்டுகளா இருக்கக்கூடிய பர்கர் கிங் போன்ற நிறுவனத்து கூட இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இணைஞ்சு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்தியர்களோட சுவையை ஏற்றவாறு பர்கரை வந்து அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது பிற்காலத்துல எல்லாராலும் வாங்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இப்போ அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 520 கோடி ரூபாயா வந்து மாறி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய பிராண்டா உருவாக்கி இருக்காங்க. சோ இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட கிளைகள் அப்படின்றது அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணு 20 ரூபாய் சாப்பாட்டுக்கு வாங்கி சாப்பிடறதே கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டம் எல்லாம் மாறி 520 கோடியை வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பசி, வறுமை, இது எல்லாமே நம்மளை வந்து சோதிக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்மளுடைய கனவுக்காக உழைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த கனவை கைவிடாம இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளால இந்த உலகத்துக்கே உணவளிக்க முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா மாறி இருக்கிற ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் வந்து ருச்சி மிட்டல். சோ கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால முடியும் நினைச்சா கண்டிப்பா முடியும், முடியாதது அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நம்மளுடைய செலவுகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த சேமிப்பு அதிகமாக இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, புதுசாக ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின் போது அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தேவைப்படும் இல்லையா, அதுக்கு சின்ன சேமிப்பு அப்படின்றது இன்னையிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறீர்களே, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏர்க்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏர்க்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நடத்ததான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த நிகழ்ச்சியில வந்து மெக்னீசியம் அப்படின்றத ஒரு சத்த பத்தி பேசியிருந்தேன். மெக்னீசியம் அப்படின்றது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து கால்சியம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த கால்சியம் எலும்புக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு மெக்னீசியம் அப்படின்ற ஒரு சத்து தேவை. இது வந்து மேக்சிமம் கீரைகள்ல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. முந்தரி, பாதாம், வெண்டைக்காயில அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து கோலோஜின் புரோட்டீன், விட்டமின் சி, துத்தநாகம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் பெண்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். முதலாவதா வந்து கோலோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன். எலும்போட நெகிழ்வு தன்மைக்கு புரோட்டீன் அப்படின்றது ரொம்ப அதிகமா தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த புரோட்டீன் கம்மியானா எலும்பு லேசா தட்டுப்பட ஆரம்பிக்கும். கண்ணாடி மாதிரி உடையக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. லைட்டா நம்ம போய் இடிச்சாலும் உடையக்கூடிய நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. அதுக்கு காரணமா என்ன அமைது அப்படின்னா, எலும்புகள்ல வந்து புரோட்டீன் அப்படின்றது இல்லாம இருக்கிறதுனாலதான். அதனால மொச்சக்கொட்டையா இருக்கட்டும், கொண்டக்கடலை, முட்டை, இது எல்லாத்துலயுமே வந்து கோலோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து புரோட்டீன் இருக்கு. இந்த புரோட்டீனை வந்து அதிகமா நீங்க எடுத்துக்கிறது மூலமா, பெண்கள் நீங்க அதிகமா எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு எலும்புகள் வந்து பலமா இருக்க ஆரம்பிக்கும், பலவீனமா இருக்க ஆரம்பிக்காது. அதுக்கப்புறமேட்டு வந்து விட்டமின் சி, கோலோஜன் புரோட்டீன் அப்படின்றது உடம்புல உருவாகக்கூடிய விட்டமின் சி ரொம்ப வந்து முக்கியமா இருக்க ஆரம்பிக்குது. நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, இந்த மாதிரியான பழங்கள்ல வந்து யதார்த்தமா கிடைக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே வந்து பெண்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி புரோட்டீன் எல்லாமே வந்து உருவாகிறதுக்கு இந்த விட்டமின் சி தான் வந்து ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்குது. கோலோஜன் புரோட்டீன் வந்து உடம்புல உருவாகணும் அப்படின்னா விட்டமின் சி அப்படின்றது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து துத்தநாகம், எலும்பு செல்கள் புதுப்பிக்கப்படுறதுக்கு வந்து சத்து அப்படின்னு தேவையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இது அதுக்கு தான் வந்து இந்த துத்தநாகம் அப்படின்னு தேவைப்படுது. ஜிங்க் அப்படின்ற ஒரு சத்து அப்படின்றது தேவைப்படுது. இது வந்து நவதானியங்கள், சுண்டல் வகையில வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. ஆமா, அதனால நவதானியங்களா இருக்கட்டும், சுண்டலா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அதிகமா எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு அதுல வந்து இந்த துத்தநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் அது வந்து கிடைக்கும், அந்த சத்து வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பெண்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு இருக்காம நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சுண்டல், நெல்லிக்காய், கீரை, இது எல்லாத்தையுமே கலந்து நீங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களுடைய எலும்பும் பலமாக இருக்க ஆரம்பிக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்க முடியும். அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், மெக்னீசியம் அப்படின்ற ஒரு சத்து வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய கால்சியத்தை வந்து எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மெக்னீசிய சத்து தேவையாக இருக்குது. அதே மாதிரி வந்து எலும்புகள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு புரோட்டீன் தேவை, கோலோஜன் புரோட்டீன். அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுடைய கோலோஜன் புரோட்டீன் வந்து அடிக்கடி சுரக்கணும் அப்படின்னா, எப்பயுமே சுரக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து விட்டமின் சி அப்படின்ற ஒரு சத்து தேவை. ஸோ இது எல்லாமே வந்து பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரியான சத்துக்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து கீரைகள், முந்திரி, பாதாம், அதுக்கப்புறமேட்டு வந்து மொச்சக்கொட்டை, கொண்டக்கடலை, முட்டை, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழங்களாக இருக்கட்டும், நெல்லிக்காய், எலுமிச்சை, இதெல்லாம் விட்டமின் சி இருக்கு. நவதானியங்கள், சுண்டல், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பெண்கள் எடுத்துக்கிறது மூலிமா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இது மூலிமா உங்களுடைய எலும்புகளும் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில ஒருத்தங்க வந்து இணைஞ்சு பேச போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ வணக்கம்.
6: நான் சிவானி, சேலம், மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், மாடலிங் கம்பெனி வச்சிருக்கேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில வந்து யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவானி அவர்கள் தான் பேச போறாங்க. சிவானி யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம்ல வந்து 2022-2023 ஆண்டிற்கான மிஸ் சேலம் அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்று இப்போ நம்ம சேலம்ல மாடலிங் துறை, அதாவது மாடலிங் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து சிவானி. அதையும் தாண்டி ஏரோஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சிவானி கிட்ட தான் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேச போறோம். சிவானி, இப்போ நீங்க வந்து மாடலிங் துறையில இருக்கீங்க நம்ம சேலம்ல இருந்து அப்படின்னும் போது, கண்டிப்பா இந்த மாடலிங் துறையில இருக்கவங்க எல்லாம் வந்து மேக்ஸிமம் டயட்டை மெயின்டைன் பண்ணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சோ இந்த நேரத்துக்கு இந்த ஃபுட் எடுத்துக்கணும், இந்த நேரத்துக்கு இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டா தான் கரெக்டா இருக்கும், அதிக ஃபேட் உள்ளதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், கேலரிஸ் கரெக்டா இருக்கா அப்படின்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா, இல்ல எப்படி நீங்க ஃபுட் டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
6: இல்ல அதெல்லாம் இருக்கும், பட் நான் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணதில்ல, ஃபுட் டயட் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதில்ல. ஆனா ஃபுட் டயட் கண்டிப்பா வச்சுக்கணும். லைக் டயட் எதுக்குன்னா, நம்மளோட ஓவர் வெயிட் போகாம இருக்கிறது, ஒபிசிட்டி, இது வந்து நமக்கு ஹெல்த்தியும் கூட. பட் நான் அது மாதிரி எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணல. எனக்கு தோன்றது என்ன, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜிடேரியன். என்னோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் லைக் நிறைய தண்ணி கன்சியூம் பண்ணுங்க. லைக் தண்ணி தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மேஜரான விஷயம், நம்ம பாடியில நல்ல ஒரு ரோல் கொடுக்குறது. ஸோ நிறைய தண்ணி குடிக்கலாம். நான் பண்றது என்னன்னா, தண்ணி நிறைய குடிப்பேன் அவ்வளவுதானே தவிர வேற எந்த ஒரு குடா வச்சு வாங்கிட்டு இல்ல. தயிர் சாதம் சாப்பிடுவேன். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால மோஸ்டா எனக்கு ஃபேட் வரல என்னன்னு தெரியல. பட் ஃபுட் டயட் அப்படின்னு தான் நான் எதுவும் ஃபாலோ பண்ணது இல்லை. தயிர் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், காஃபி குடிச்சிட்டே இருப்பேன். அது ஆனா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, காஃபியுமே ஒரு லிமிட்ல இருந்தா தான் நல்லது, அது லிமிட் மீறி போச்சுன்னா கஷ்டம் தான்.
5: டயட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, பட் அதை நான் மெயின்டைன் பண்றதில்ல ஸோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிவானி. பட் இருந்தாலுமே மாடலிங் துறையில இருக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் பண்ணக்கூடியதான், அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கலாம். நிறைய பெண்கள்லாம் வந்து நல்ல ஒர்க்குக்கு போறாங்க அப்படின்னு போது அவங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் முடிவு எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த நாள் ஃபாலோ பண்ண முடியாத நிலை அப்படின்றது தான் மாறிக்கிட்டு இருக்கு எல்லாருக்காகவும், இன்க்ளூடிங் நானுமே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையிலுமே டயட் மெயின்டைன் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், பிசிக்கலா ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணுவேன், பிளான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. இது எல்லாமே எல்லாரும் மாத்திக்க வேண்டிய ஒரு நிலை தான். நானுமே வந்து ஃபன்னா சொல்லியிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 10 புஷ்அப் 15 புஷ்அப் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து டே டு டே லைஃப்ல ஸ்டார்ட் இதுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போது, அடுத்தடுத்து போக போக நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திக்கலாம்ல. ஸோ ஒரு மாற்றம் நமக்கு தேவை அப்படின்னா, அதை சின்ன புள்ளியா நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு பெரிய மாற்றம் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும் பெண்களுடைய வாழ்க்கையில. அந்த நேரத்தில் நீங்க எடுத்துக்கூடிய உணவு முறையா இருக்கட்டும், அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது பெண்கள் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம கூட சிவானி பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னும் தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் அடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு கேரிடுவாங்க நேரடியே, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்ம பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவானி தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. சோ சிவானி யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடலிங் துறையில சக்சஸ்ஃபுல்லா நம்ம சேலம்ல வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் சிவானி. அவங்க கிட்டதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். சிவானி, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து வாழ்க்கையில பல சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கும், ஃபெயிலியர்ஸும் நீங்க அதிகமா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ அந்த ஃபெயிலியர்ல கத்துக்கிட்ட விஷயங்களா இருக்கட்டும் இல்ல உங்களோட வாழ்க்கையிலேயே வந்து சவால்கள் நிறைந்ததா இருக்கு அப்படின்னு போது அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் கடந்து வரீங்க அப்படின்னு போது அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்னா என்ன சொல்லுவீங்க?
3: ஃபெயிலியர்ஸ்ல இருந்துதான் நம்ம நிறைய விஷயம் கத்துக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல வின் பண்ணிட்டோம்னா அது அதோட முடிஞ்சிடும். பட் ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆனாதான் நம்மளை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய அதான் நான் அப்பவே சொன்னேன்ல உனக்குலாம் செட் ஆகுமா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வரும். பட் அந்த டைம்லயும் நம்மளோட செல்ஃப் நம்ம கத்துக்கலாம். லைக் நம்மளால என்ன முடியுங்கிறத நம்மளால அந்த டைம்ல தான் கத்து தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா நம்ம யாரு, நம்ம ஃபெயில் ஆனா கூட நம்மளால அதை ஓவர் கம் பண்ணி வர முடியுமாங்கிறது கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மள நம்மளே புரிஞ்சுக்கலாம். சோ அப்படி புரிஞ்சுட்டு நம்ம வந்துடலாம்.
2: தோல்விகள்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில தோல்விகள் அதிகமா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த தோல்விகளை நான் கத்துக்கிட்டது செல்ஃப் கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். அந்த செல்ஃப் கான்பிடென்ட் அப்படின்னு எனக்கு இருக்க ஆரம்பிச்சது. சோ அது மூலியமா அடுத்தடுத்து நான் என்ன முடிவு எடுக்கணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணும், என்னோட வாழ்க்கையில சவால்கள் இருக்கு அப்படின்னு போது அதை சமாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் வந்து கத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்போ இங்க இருக்கேன் அப்படின்றதையும் வந்து சிவானி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துக்கும் போகலாம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவானி தான். சிவானி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்திருந்தீங்க, ரொம்பவே நன்றி சிவானி. நேயர்களே, நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து சொந்தமா முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு போது அந்த முடிவுகளுக்கு நாம எந்தவித கேள்விகளும் எந்தவித சந்தேகங்களும் இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கறோமா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியா இருந்தது. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் வந்து சொந்தமா முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றதா கொடுக்க ஆரம்பிக்கணும். இதுவே வந்து ஒரு ஆண் வந்து பிசினஸ் பண்றேன் எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருமே வந்து பரவாயில்ல நீ இதை பண்ண ஆரம்பி, பரவாயில்ல புதுசா ஐடியா எல்லாம் கொண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி சப்போர்ட் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்போம். ஆனா இது ஒரு பொண்ணுக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டா பல இடங்கள்ல இன்னுமே பல பெண்கள் வேணா பெண்களால இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தடைகள் தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. பெண்கள் அன்றாட வாழ்க்கையில அவங்க தொழில் தொடங்குறதுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும், புதுசா ஒரு விஷயம் பண்றதுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்கணும் தான் நான் நிகழ்ச்சியின் மூலமா எல்லாருக்கும் கேட்கிற ஒரு விஷயமா இருக்குது. சோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போங்க. ஏன் நம்ம ஊர்ல இன்னும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். சோ இப்போ நான் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் என்னுடன் டெக் குரு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க மக்களை. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே தாறுமாறா இருக்கும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சி ஃபுல்லா கேளுங்க. பொதுவாகவே இந்த டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு உங்க போன்ல ஸ்மார்ட் போன்ல என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க காதோட எடுத்துட்டு வந்து சேர்த்துறதும், அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டு, அதுக்கப்புறம் புது கேஜெட்டு, இந்த மாதிரி ஏதாவது புது புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் சேஃபாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நாம் சேஃபாக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட கேட்க போறீங்க. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இன்னைக்கு ஆரம்பத்தில் திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஒரு ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட்டை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வேணாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், இதே ஒரு சாட் பாட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் இந்த ஒரே ஒரு வெப்சைட்டில் நம்மளால பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, seaarti.ai அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்டில் நீங்கள் இமேஜ் டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு இமேஜ் ஜென்ரேஷனை உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த இமேஜ் ஜென்ரேஷனுங்கிறது வந்து ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து அந்த ப்ராம்ப்ட் மூலியமாக ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரீசெட்ஸை வச்சு நம்மளால் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஜென்ரேஷனோட குவாலிட்டியை உங்களால் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். எந்த குவாலிட்டியில் இருக்கணும், நார்மல் குவாலிட்டியில் இருக்கணுமா இல்லை அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராம்ப்ட் மேஜிக்கை வச்சு நீங்கள் ப்ராம்ப்டியை ரீ எடிட் பண்ணிக்க முடியும். இமேஜோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1:1 ரேஷியோவில் வேணுமா, 9:6 ரேஷியோவில் வேணுமா அப்படிங்கிறத அந்த ரேஷியோவும் உங்களால் மாற்றிக்க முடியும். எத்தனை இமேஜ் வேணும், இப்போ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் மாதிரியே எத்தனை இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மாற்றிக்க முடியும், எத்தனை இமேஜ் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் சாம்பிளிங் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு உங்களால் ஒரு ஹை குவாலிட்டி இமேஜை இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சரி, இமேஜ் மட்டும் தான் நான் இது பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதில் வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 480 pixels ஃப்ரீயான வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுலேயுமே ரெசல்யூஷன் மாற்றிக்க முடியும். டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 15 seconds டியூரேஷன் வரைக்கும் தான் நம்மளால் ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் இது மட்டும் இல்லாமல் இதிலேயே சாட் பேட் ஃபீச்சரும் இருக்குது. இப்போ நம்ம எப்படி சாட் ஜிபிடி கிட்ட சாட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அதை கிட்ட கேட்டால் அதுக்கான பதில் வந்து இது சொல்லும். சாட் ஜிபிடி கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி இதுலேயும் டெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். சூப்பரான வெப்சைட் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். seaarti.ai அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேட்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

இறமை என்றுமே பாரிசு இருக்கு. அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ளு. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்காய் எவனும்.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படின்னு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட இப்போதான் ஒரு சாமையான ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியில் நீங்கள் நிறையா பாட்டு கேட்பீங்க. டெக் குரு நிகழ்ச்சின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எதனால் திவாகர் உங்களுக்கு உதவியாக இருக்கும், எப்படி அது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும், எந்த பாட்டுக்கு எந்த நான் ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதனால் பாடலோட கருத்துக்கள் எதாக இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த கருத்துக்களை எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்பணும். நீங்க உங்க பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இது எல்லாத்தையுமே, அதாவது எந்த ஊர்லேருந்து எந்த நான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றது வசதியா இருக்கும். அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம அனுப்புங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு அசத்தலான ஒரு சமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறதுக்காக ஒரு சமையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 15,000 உங்களால் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின்

குரல் சமுதாய வானொலியில். இந்த ஸ்மார்ட் போனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் அப்படிங்கிற நிறுவனத்திட்டிருந்து வந்திருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி M17E அப்படிங்கிறது தான் இதோட பேர். சாம்சங் கேலக்ஸி M17E, இது ஒரு 5G மொபைல். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இந்த மொபைல் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இவங்களே வந்து பெருசாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறத, இந்த மொபைல் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. அதனால வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்மெண்ட்லேயே வந்து, அதாவது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே லாங்கஸ்ட் பேட்டரி நிற்கக்கூடிய ஒரு ஃபோனாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா 26 மணி நேரம் வரைக்கும் உங்களால் நல்ல வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டும் கொடுக்குறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து எந்த ஒரு மொபைல்லையும் இதுக்கு நான் பார்த்தது இல்லை. ஏன்னா செக்மெண்ட்டில் ஹையஸ்ட் ஓஎஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்கிரேட்ஸ் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்குனா 6 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஓஎஸ் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கிடைக்கும். இதில் என்ன சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர்ஃபுல்லான மீடியா டெக்கோட Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேமிங்க்கு அந்த மாதிரியான பர்பஸ்க்கெலாம் இந்த செக்மெண்ட்டில் டீசெண்டான ஒரு கேமிங் விளையாடுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, பேசிக்கான ஏஐ ஃபீச்சர்ஸ், அந்த சர்க்கிள் டு சர்ச், அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மொபைலில் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாராவது ஒரு 15,000 ஒரு நல்ல மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி M17E அப்படிங்கிறது அதோடய பேர். இதோட தற்போதைய விலையாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14,499 இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. பாடலுக்கு பிறகு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் பாடல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனாஃபம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரணீஷ் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டர். அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம தொழில்நுட்பம் சார்ந்த இருக்க சந்தேகங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரணீஷ்.
3: பிரணேஷ், இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹேக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த அன்னோன் ஆப்ஸ் வந்து அன்னோன் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால, இல்லை கிராக்டு ஆப்னால, இல்லை ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து முக்கியமாக இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, இல்லை மற்ற ஆப்லாம் கூட சரி, அதுக்காக வந்து ஒரு சில ஆப்பாக கிராக் பண்ணி மோட் பண்ண ஆப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா, ஒரு செக்யூரே இல்லாத ஒரு அன்னோன் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறாங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில். அப்பார்ட் ஃப்ரம் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாமல் வேறு சில மொபைல்ஸில் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும், அதெல்லாம் அன்னோன் வெப்சைட்லேருந்துலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மொபைல்லாம் நம்மளால் ஹேக் பண்ண முடியாதா? இன்கேஸ் அந்த மொபைலாம் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா, அது எப்படி ஹேக் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணி அதை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் பிரணேஷ்.
4: இப்போ வந்து இப்போ ஐஃபோனே எடுத்துக்கோங்களேன், ஐஃபோன் எடுத்துக்கும்போது ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மிச்ச ஆப்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. பட் ஐஃபோன் ஹேக்கே நடக்காது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது இல்லை. நீங்கள் ஐஃபோன் வச்சிருந்தாலுமே உங்களை ஹேக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு 100% இருந்து ஒரு லிங்க் வருது, நீங்கள் அந்த லிங்கை தொடரீங்க அப்படின்னா உங்களோட ஹேக் ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் ஆகும், உங்களோட அதை ஹேக் பண்ண முடியும். ஸோ ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸை வந்து அப் டு டேட்க்கு அப்டேட்டில் வச்சுக்கோங்க. அப்டேட்டில் வச்சுக்கிறனால உங்களோட செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து எப்பவுமே அப்டேட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களோட ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். அண்ட் வந்து நீங்கள் இதனால் வந்து கொஞ்சம் அவேர் ஆகலாம். பாஸ்வேர்ட் சேஞ்சோ இல்லை டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனோ எப்பவுமே ஆன்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறதுனால ஹேக்கிங்கில் இருந்து மேக்ஸிமம் நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம்.
3: ரொம்ப சூப்பராக சொன்னீங்க பிரணேஷ். இப்போ வந்து இந்த மாதிரி மொபைல்ஸ் ஹேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை மட்டும் பண்ணால் போதுமா, இல்லை நீங்கள் சொன்ன விஷயத்தை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குமா பிரணேஷ்?
4: செக்யூரிட்டி பேட்ச் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து அப்டேட்டடாக செக்யூரிட்டி எல்லாமே அப்டேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
3: ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க பிரணேஷ், ரொம்ப நன்றி. செக்யூரிட்டி பேட்சஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுறதுனால இந்த தவறுகள் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி நம்ம வந்து அன்னோன் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது, அன்னோன் லிங்க்ஸ் தொடாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனாலையும் நம்மளோட அக்கௌண்ட்டை நம்மளோட ஃபோனை நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் ஹேக் ஆகிறதுலேருந்து. நீங்கள் ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு டைம் யோசிச்சுக்கோங்க, இந்த ஆப் நமக்கு தேவைதானா, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான டேட்டாஸ்னால் நாம் இந்த ஆப்புக்கு அலோ பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் உங்கள் ஃபோன் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்தர்கள் மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக ஒரு சமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம் மக்களே.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனாயம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். அப்படியே நீங்க வந்து சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாடலோட கருத்துக்களும் ஏதா இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா அனுப்பலாம் மக்களே. பாடலோட கருத்துக்களா அது எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க கேக்குற பாட்டோட பெயர் மட்டும் டைப் பண்ணி உங்க பேரு உங்க ஊர் பேரோட சேர்த்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பணும். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? உங்க போனோட பேட்டரி அடிக்கடிக்கு குறைஞ்சிட்டே இருக்கா, டக்கு டக்குன்னு குறையுதா, அதை சரி செய்யறதுக்காக ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல போறேன். இதுக்கு இப்போ என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான பவர் பேங்க் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜெப்ரானிக்ஸோட MB1000S6 பவர் பேங்க் தான் இது. பேர் கொஞ்சம் வந்து புரியாத மாதிரி நீளமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த பவர் பேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொண்டது தான் இந்த பவர் பேங்க். அது மட்டும் இல்லாமல் 12 watt இதில் வந்து சப்போர்ட் ஆகுது. நீங்க இதில் இன்னொரு சூப்பரான விஷயமா ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 input இருக்கு, 5 output இருக்கு. 5 outputனா ஒரே சமயத்திலேயே நீங்கள் 5 device நீங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியும். நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு போட்டுக்கலாம், மொபைல் ஃபோனுக்கு போட்டுக்கலாம், இல்லைனா TWS ஏதாவது வயர்லெஸ் இயர்பட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு போட்டுக்கலாம், நெக் பேண்டுக்கு போட்டுக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 12 watt output கிடைக்குது, அது வச்சு நீங்கள் ஈஸியாக சார்ஜ் போட்டுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டூயல் யூஎஸ்பி அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கேபிள் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோ யூஎஸ்பி இன்புட்டும் இருக்குது. இதில் என்னென்ன மாதிரியான கேபிள் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குது, டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது, லைட்னிங் கேபிள், அதாவது ஐஃபோனுக்கு போடுவோம்ல அந்த லைட்னிங் கேபிள் இருக்குது, யூஎஸ்பி ஏ டைப் கேபிளும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பல வகையான கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, சார்ஜ் போடுறமே இதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பல வகையான ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு குட்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, அந்த குட்டி டிஸ்பிளேல எவ்வளோ சார்ஜ் மீதி இருக்குது அப்படிங்கிற ரீடிங்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். இதையே நீங்கள் வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்டாவாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட தற்போதைய விலை எவ்வளோவா இருக்குதுன்னு கேட்டால் தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 619 ரூபாய்க்கு நீங்கள் 10,000 mAh இருக்கிற ஒரு சூப்பரான பவர் பேங்கை உங்களால் வாங்கிக்க முடியும். இதோட பெயர் ஜெப்ரானிக்ஸ் MB1000S6 அப்படிங்கிறது அதோட பெயர். பிடிச்சிருந்தா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு வாங்கிக்குவாங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: வழக்கமா இது வாலிப வயசு நிகழ்ச்சியில, இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன்ல. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, அதாவது உங்க முன்னாடி கடவுள் வந்து நின்று அவர் வந்துட்டு ஒரு பவர் கொடுக்குறாரு. என்ன பவர் அப்படின்னா, அதாவது உங்க கடந்த காலத்துல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திர மாதிரி ஒரு பவர் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க அதை வச்சு உங்க கடந்த காலத்துல நடந்த எந்த விஷயத்த நீங்க மாத்துவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி செம்ம பேச பொருளாக இருக்குங்க. ஸோ அப்படி இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மக்கள் எல்லாரும் கொடுத்த ஒரு அமோக வரவேற்பினால ஏற்காடோட அந்த மலர் கண்காட்சி இருக்குல்ல, அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. நமக்கே வந்து தெரியும், 31st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 49th மலர் கண்காட்சியில் கிட்டத்தட்ட 200,000 அதிகமான பூக்கள்லாம் யூஸ் பண்ணி செம்ம செம்ம டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வாவ் செம்ம இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. இப்போ அந்த ரொம்ப நாள் வந்து போயிட்டுருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த ஃப்ளவர் ஷோ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த மலர்கள்லாம் லைட்டாக வாடி இருக்கு. அதனால் அந்த வாடின பூக்கள்லாம் எடுத்துட்டு மறுபடியும் 100,000 பூக்கள்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் ஷோவை இன்னும் கொஞ்சம் எந்தூசா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வாவ் செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆல்ரெடி செம்மையாக இருந்தது, இப்போ மறுபடியும் வந்துட்டு புதுசாக 1.5 லட்சம் பூக்கள்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த வாடின பூக்கள்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்க மறுபடியும் புதுசாக போட்ட மாதிரி செம்மையாக இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஃப்ளவர் ஷோ, நீங்கள் போய் பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை. தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களா வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்ட

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம். ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
2: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
2: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
2: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
2: அப்படியா, இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8.
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
0: என்ன ஆனந்தே, கமிட் ஆயிட்ட போல.
1: கமிட்டா? நானா?
0: நினைச்சேன்.
5: இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது கடவுள் உங்க முன்னாடி சும்மா சடனா வந்து நின்று உங்ககிட்ட ஒரு பவர் கொடுக்குறாருங்க, அதாவது என்ன பவர் அப்படின்னா, உங்க கடந்த காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்த மாத்துற மாதிரி ஒரு பவரை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க அந்த பவர் வச்சுட்டு உங்க கடந்த காலத்துல என்ன விஷயத்த மாத்த போறீங்க அப்படின்றத நான் கேள்வியை கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க வாழ்க்கையில கடந்த காலத்துக்கு போய் என்ன விஷயத்த மாத்த போறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா ரொம்ப காமெடியாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ருக்மணி பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பவரை வச்சுக்கிட்டு நான் என்னோட கடந்த காலத்துக்கு போய் நான் வந்துட்டு ஆனா பிறக்கிற மாதிரி மாற்றிடுவேன், அதாவது நான் இப்போ நான் பொண்ணாக பிறந்திருக்கேன்ல, அது மாதிரி ஆனா பிறக்கிற மாதிரி நான் மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இப்போ பின்னா பிறந்தனாலுமே எனக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருந்தது, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஆனா பிறந்தால் நான் இன்னும் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப காமெடியாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-7070-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கடவுள் உங்ககிட்ட அந்த ஒரு கடந்த காலத்துக்கு போய் மாத்திர ஒரு விஷயத்த பவராக வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, உங்கள் கடந்த காலத்திலிருந்து எந்த விஷயத்த நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது ஒரு சிலர்லாம் சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஆனால் டீ இல்லாமல் இருக்கவே வந்து இருக்க மாட்டாங்க. காலையில் ஒரு டீ, மதியானம் ஒரு டீ, அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகும்போது கூட ஒரு டீலாம் வந்து குடிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், இப்போ நீ எதுக்கு டீக்கு சம்மந்தமே இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்கே. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது டேஸ்ட் ஆஃப் அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எது சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டா அப்படின்னா, உலகத்தோட டாப் 100 டீயோட லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உலகத்தில் தலை சிறந்த ஒரு 100 டீக்கான பட்டியலை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த டீ தெரியுமா முதல் இடம் வந்து பிடிச்சிருக்கு? இந்தியாவோட மசாலா டீ இருக்குல்ல, இந்த டீக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு டீ லவர்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்றது, இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டீ குடிப்பீங்க, ஒரு நாளைக்கு எந்த, அதுவும் 4 வேளை டீ குடிப்பீங்களா, 6 வேளை டீ குடிப்பீங்களா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டீ அப்படின்றது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautifully design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259-2160.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி. போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனாய்.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு. என்ன பவர் அப்படின்னா, உங்கள் அந்த பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை மாற்றுற மாதிரியான ஒரு பவரை வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த பவரை வச்சுட்டு நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் என்ன விஷயத்தை மாற்ற போகிறீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க. நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. இப்போ எப்பயாவது நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுமோ, அதெல்லாம் கேள்விப்படும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னங்க சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, அடடே அப்படியா அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அது இன்னைக்கு செம்ம பேசு பொருளாகி நம்ம ஷோக்கே கண்டென்ட்டாக வந்து வந்துருச்சு. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். என்னன்னா, சைனாவில் ஒருத்தர், அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 56 ஆகுதுங்க. கடந்த 3 அவர் பயங்கரமான வயிற்று வழியில் அவர் வந்து அவதிப்பட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ சாதாரணமான வழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, மெடிக்கல்லாம் போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா சரியாகல, ஸோ இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர்ஸுக்கு மட்டும் செம ஷாக்கு இல்லை, இவருக்குமே செம ஷாக்கு. என்ன அப்படின்னா, அவரோட வயிற்றுலேருந்து கிட்டத்தட்ட 1.3 கிலோ கல்லை அவங்க வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க. என்னது, சாதாரண ஒரு ஹியூமன் வயிற்றுலேருந்து 1 கிலோக்கு மேலே கல்லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் செம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது முக்கியமோ இல்லையோ, கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட கடைசி வரைக்கும் எது வருமோ இல்லையோ, கண்டிப்பாக நம்ம உடம்பு அப்படின்றது வரும். ஸோ நம்ம உடம்பை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் சமூக வலைதளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்ல. இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் கோகுல் பிரதர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, துறையூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு துறையூர் மக்களுக்காகவே ஒரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது அது வந்துட்டு ஒரு துறையூர் மக்களுக்கான ஒரு பேஜாக இருக்குல்ல, மக்கள்கிட்ட எப்படி பிரதர் ரெஸ்பான்ஸ் இருக்குது?
8: மக்கள்கிட்ட வரவேற்புன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஒரு அன்பு தான். ஏன்னா உண்மையாலுமே எனக்கு அடுத்தடுத்து பண்ணணுன்ற ஒரு காரணமே எனக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் மட்டும்தான். நான் இப்போ கிளம்பி நான் வெளில போனால் கூட ஒரு டீ கடைக்கு போனேன் அப்படின்னா அங்கே ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அங்கே யாராவது ஒரு தெரிஞ்சவங்க வந்து உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் சோஷியல் கண்டென்ட் நிறைய போடுறது அப்படின்றதுனால மக்கள் வந்து பெய்டுன்றதை தாண்டி சோஷியல் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால மக்கள் வந்து பேஜை மெயின்லி லைக் பண்றாங்க. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி லைக் பண்றது சோஷியல் கண்டென்ட் தான் துறையூர் பத்தி. ஏன்னா எங்க ஊர்ல ஒரு சின்னேரி இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப வருஷமா வந்து கிளீன் பண்ணாம அதுல நிறைய குப்பைகள்லாம் சேகரிச்சிருக்கு. நான் அங்க போய் ரீசெண்டா வந்து இந்த இடத்துல யாரும் குப்பைகள் கொட்டாதீங்க, உங்க வீட்டை ஃபர்ஸ்ட் நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க, அங்க இருக்க குப்பை தான் இந்த இடத்துல வந்து தேங்குது அப்படின்ற சோஷியல் கண்டென்ட்லாம் போடுறப்போ, அண்ட் ஒரு கோயில்ல தேர் ஓடல, இத்தனை வருஷமா வச்சு தேர் ஓடி அப்படின்ற மாதிரி ஒரு பொது பிரச்சனை எடுத்து பேசுறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதை ஒருத்தர் சேர்ந்தா பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்தா தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்றதுனால சோஷியல் கண்டென்ட் பண்றதுனால மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மோர் தென் பெய்டு வீடியோஸ் பண்றது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ஒரு சோஷியல் கண்டென்ட் வச்சு மட்டும்தான் மக்கள் வந்து என்ன வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
7: சூப்பரா சொன்னீங்க கோகுல் பிரதர். இப்போ நம்ம கோகுல் பிரதர் சொன்ன மாதிரி மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் என்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் போட்டா அதிகமா லைக் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு லோக்கல் பேஜ் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஏரியாக்கான ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஸோ அது மக்களோட எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிளில் நீங்கள் வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ரீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகுல் பிரதருமே வந்துட்டு லைவாக சொல்லியிருக்காரு. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் கோகுல் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. இவரோட பேஜில் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணுவார் அப்படின்னா, துறையூர் இருக்குல்ல, துறையூரில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குது, அந்த ஏரியாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பெஷல் அப்படியே கவர் பண்ணி அந்த வீடியோவை நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக ப்ரெசென்ட் பண்ணுவார். அவரோட வீடியோலாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நம்ம கோகுல் ப்ரோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பிரதர், நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, இப்போ நான் ரோட் சைடில் எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா முன்னெல்லாம் என்னை யாரும் வந்து அடையாளம் தெரியாது, ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் தானே அந்த பேஜுக்கான கிரியேட்டர், உங்கள் வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 பேர் கண்டிப்பாக என்னை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க தொழிலூரில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே, ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டராக அந்த ஒரு ஃபீல் அப்படின்றது எப்படி பிரதர் இருக்குது உங்களுக்கு?
1: ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜான்வரி பிப்ரவரி இந்த மாதிரி மந்த்லலாம் நான் போகும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, எனக்குமே ஒரு மாதிரி ஷையாக இருக்கும், ஐயோ பார்க்குறாங்களே நம்மளை ஒரு வேளை சேனலில் பார்த்துருப்பாங்களோ அதனால தான் பார்க்குறாங்களோ அப்படின்னு இருக்கும். ஸோ அது நாளாவாக இப்போ ஏப்ரல் எண்ட் ஆனதுனால எனக்கு யார் வந்தாலுமே நான் வணக்கம் அப்படிம்பாங்க, ஆனால் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையுமே கை கொடுத்து கேஷுவலாக பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன், நெகோஷியேட் பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்ற சொல்லி அவங்களோட நான் கனெக்ட் ஆக தான் பார்க்குறேன். இப்போ நாளில் யாரையும் நான் அவங்கள பார்த்துட்டு ஐயோ பார்த்துட்டாங்களே நான் இப்போ வர்றது கிடையாது, யாராக இருந்தாலுமே அவங்களோட கனெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி, ஏன்னா அவங்க மொபைலில் வந்து அவங்க எனக்காக நேரம் ஒதுக்கி பார்த்து என் பேஜை ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி 4 பேர் என்ன கூப்பிட்றாங்க வீடியோ எடுக்க. ஸோ கண்டிப்பாக அவங்க இல்லாமல் நான் கிடையாதுன்றதுனால நான் யாரை பார்த்தாலுமே பார்த்து பேசிட்டு வர்றது தான் பிரதர் எப்பயுமே வச்சுருக்கேன் பழக்கமாக.
0: சூப்பர் சூப்பர் பிரதர், கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டருக்கு எது ரொம்ப பெருசாக இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு உங்கள் வீடியோஸ் நல்லா பார்க்குறேன், உங்களோட வீடியோஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டே இருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சா அதுவே வந்து வேறு லெவல் வந்தால் இருக்கும். ஸோ நம்ம கோகுல் பிரதர் அதை பற்றி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டரும் கண்டிப்பாக அது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி இப்போ அவங்க அவங்களோட அந்த கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க, அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் சிவப்பாக உயரமாக மீசை வச்சுக்காமல் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். நீலாவுக்கு அடிக்கடி கனவு வருது. அவ ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு அலுவலர். அந்த அலுவலகத்தில் பெண் அப்படின்னு பார்த்தா இவ ஒருத்தி தான் முக்கியமாக, மற்றபடி எல்லாமே ஆண்கள் தான். ஆனால் அந்த ஆண்களை பற்றி பெருசாக ஒரு கருத்து இல்லை நீலாவுக்கு. அது எல்லாமே மோசமான ஆளுங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையும் பேச்சும் ஒரு பெண் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் அவங்க நடந்துக்கிற விதம். யாரும் நீலாவை குறித்து பேசுறதில்ல, அல்லது நீலாவை இழிவுபடுத்துகிற மாதிரியோ அல்லது கவர்ற மாதிரியோ யாரும் பேசுறதில்ல. அவங்க பெருந்திரளாக இருக்கிறாங்க ஆண்கள். அதனால் எல்லாரும் இங்கே ஆண்கள் தான் இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு உணர்வில் அவங்க பாட்டுக்கு தன்னுடைய சொந்த விஷயங்கள்லாம் பேசும்போது நீலாவுக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். என்ன ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாலே எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு கூட இல்லை, ஒரு பொது அறிவு கூட இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாத்து மேலேயுமே ஒரு அபிப்பிராயம் இல்லை அல்லது வெறுப்பு. அதனால் அவங்கள சட்டம் பண்ணுறதே கிடையாது. போகிறது, கொடுக்குற வேலையை செய்கிறது, வந்துடுறது. ஆனால் அவங்களுக்கு திரும்பி பார்க்கறது கூட கிடையாது. அந்த மாதிரி தான் இருப்பான். அவளுக்கு வர கனவுகள் ஒரே மாதிரியான கனவு தான். அந்த கனவில் ஒரு இளைஞன் வரான். அவன் ரொம்ப அழகாக இருக்கான், மீசு இல்லாமல் இருக்கான், ஷேவிங் பண்ணியிருக்கான், நல்லா உயரமாக இருக்கான். அவளோட சேர்ந்து நடக்கிறான், கையை பிடிச்சிக்கிட்டு போகிறான், பல ஊர்களை போய் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த கனவுகள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் வரும். ஆனால் அவன் மட்டும்தான் வரான், ஆள்லாம் மாறுறதில்லை, ஒரே ஆள். இப்போ இவளுக்கு தனக்கு கணவனாக வரக்கூடியவன் இப்படி ஒரு ஆள் தான் வேணும், அல்லது இந்த கனவில் வரக்கூடிய இந்த இளைஞன் எங்கேயோ இருக்கான், கட்டாயம் நம்மளை தேடி வருவான், அவன் தான் நம்மளுக்கு கணவன் அப்படின்ட்டு அவன் ஒரு கற்பனை பண்ணி அல்லது ஒரு முடிவே பண்ணி வச்சிருக்கிறான். அதனால் வேற எந்த ஆண்களை பார்த்தாலும் அந்த கனவில் வர மாதிரி லட்சணமாக இல்லை. ஏதாவது ஒரு குறைபாடு, ஒன்று மீசை வச்சுருக்கிறான், அல்லது ஷேவ் பண்ணாமல் இருக்கான், அல்லது கொஞ்சம் குள்ளமாக இருக்கான், அப்படி நல்ல செவந்த நிறமாக இருப்பான் கனவுல வரவன். இங்கே ஓரளவுக்கு தான் இருக்கான்.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வல்லூர் சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அவருடைய கனவு நாயகன் மாதிரி ஒரு ஆளை எங்கேயுமே பார்க்க முடியல. அதனால இந்த ஆண்கள் எல்லாம் நமக்கானவன் இல்லை, நம்முடைய ராஜகுமாரன் எங்கேயோ இருக்கான், உரிய நேரத்தில் தான் தேடி வருவான் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு நம்பிக்கையாக இருந்தது. வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு மாப்பிள்ளை இருக்கான், இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்கான், சொந்தக்காரங்க வழியில் ஒருத்தன் இருக்கான், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்ட்டு அந்த மாப்பிள்ளைகள் பற்றிய தகவல்களை வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. அப்போயெல்லாம் இவளுக்கு அதில் நாட்டமே கிடையாது. ஏன்னா இவங்க தேடுற ஆள் நம்முடைய ராஜகுமாரனாக இருக்க போகிறதில்ல. இப்போ வந்தால் மட்டும் என்ன பார்த்த உடனே நீ அவன் இல்லை அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். அதனால் இவங்க நம்ம ராஜகுமாரனை தேடி கொண்டு வந்து நிறுத்த போகிறதில்ல, அவனாக தான் வரணும். இவங்க பார்த்து கொண்டு வர மாப்பிள்ளை நம்ம கட்டிக்கவா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு ஆர்வம் இல்லை. விளம்பரங்களில் வரக்கூடிய ஆண்கள், அதாவது இந்த பேஸ்ட் விளம்பரத்தில் வரக்கூடிய ஆண்கள், அவன் கொஞ்சம் சவப்பா, மேசை இல்லாமல் உயரமா, அந்த மாதிரி ஏதாவது விளம்பரத்தில் பார்த்தாக்கா, ஓ இவன் வந்து அந்த நாயகனோட அண்ணனாவோ தம்பியாவோ இருப்பானா, அல்லது அவங்களோட ரத்த உறவாக இருக்குமா, அப்படியே தான் இருக்கும். இவங்களை தெரிஞ்சு போனால் கூட நம்ம கனவுல இருக்கிற அடையாளத்தை சொன்னோம்னா அவன் கண்டுபிடிச்சி கொடுத்துட முடியும், எங்கள் ஆள் தான், தம்பி தான், மாமன்தான்னு சொல்ல முடியும். ஆனால் அவங்களை எங்கே தேடி போய் பார்க்கறது அப்படின்னு நினச்சிக்குவான். அலுவலகத்தில் இவங்களுடைய அந்த ஆண்களுடைய பேச்சு அது இதுவும் ரொம்ப எல்லை மீறி தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ண முடியும், அது அவங்க சொந்த விஷயங்கிற மாதிரி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவங்க விஷயத்தில் தலையிடுறதே இல்லை. கேசவன் ஒரு ஆள், அவனும் திருமணமாகாத ஆள் தான், இளைஞன். அப்புறம் முருகேசன் ஒரு அலுவலக உதவியாளர், அவர் ஒரு ஆள். ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார், இன்னும் சில பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வேலை, நீலாவோட வேலை என்பது இவங்க மூணு பேரை சார்ந்து தான் இருக்கும். அந்த பெரியவர் கேசவன், இந்த முருகன் அப்படிங்கிற முருகேசன். ஏன்னா ஃபைலை தூக்கிட்டு வந்து கொடுக்கறது, எடுத்துகிட்டு போகிறது முருகேசனுடைய வேலை. வேலையை சொல்கிறது கேசவன், இதை செய்யுங்கம்மா, அதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்கிறது கேசவன். இந்த பெரியவர் வந்து அந்த ஃபைலை வாங்கி வச்சுக்குவார், கோப்புகளில் அவர் தான் அனுப்புவார். ஸோ இப்படி தான் அந்த வேலை தன்மைங்கிறது இருக்கும். அதனால் இந்த மூணு பேர்த்தோட இந்த வேலையை பகிர்ந்துக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். ஒரு முறை கேசவனை பார்த்து அந்த பெரியவர் கேட்குறாரு, ஏப்பா

0: ஏ தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏ வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏ நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வண்டி இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: பண்ணலாம் எங்க நாம நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்குதா அப்படின்னு சொல்றான். என்ன மாதிரி பொண்ணுப்பா எதிர்பார்க்கற? ரொம்ப அழகா இருக்கணுமோ? அழகுன்னு எங்க உலகத்துல யாரு? எனக்கு ஒரு இது இருக்கு, அந்த மாதிரி யாரும் இல்லையே அப்படின்ட்டு இது திரும்பி பார்க்கறான். நீலாவை திரும்பி பார்க்கறான். அதை எத்தையாச்சியா நீலா கவனிச்சும் ஆச்சு. இவன் எதுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணை பத்தி பேசும்போது நம்மளை திரும்பி பார்க்கறான் அப்படின்னு? சரி, அது கவனிக்காத மாதிரி இன்னால திரும்பி உட்காந்தாச்சு. ஏன், பார்த்த வரைக்குமே நீ எதிர்பார்க்குற மாதிரி அழகான பொண்ணே இல்லையா, எங்கேயுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. தேடி பார்த்துட்டேன், ஒன்றும் அப்படி எனக்கு தென்படலை. ஒரு ஒரு விதத்தில் அழகாக இருந்தால் இன்னொரு விதத்தில் நல்லா இல்லை. நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த வடிவமும் அழகும் இல்லை அப்படின்னா. உடனே என்னடா, ஒரு பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ வந்து இங்கே யாருமே அழகு இல்லை அப்படின்னா அப்போ நான் அழகா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வந்துருச்சு. அடுத்த நாளே ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, நீ என்னை திரும்பி பார்க்க வைக்கல, என்னை பார் அப்படின்னு. அன்றைக்கு நல்ல ஒரு உடை அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸுக்கு நீலா போகிறான். போயிட்டு கொஞ்சம் அந்த கேசவனை திரும்பி பார்க்க வைக்கணும், ரெண்டு மூணு தடவையாவது நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும், நான் அழகுதான் அப்படின்ட்டு அவன் நினைக்கணும், அதுதான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி அவன் மேலே ஆசை அது மாதிரிலாம் கிடையாது. அவன் திரும்பி பார்க்க வைக்கணும், நான் அழகுதான் அப்படிங்கிறத அவனுக்கு அவனை நான் தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் பக்கத்தில் வேலை சொன்னால் நின்று ஏதோ சென்ட்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி புது ஆளாக இருக்கான். அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன அது புதுசாக இருக்கே, தினம் ஒரு ட்ரெஸ்ஸு. முன்னெல்லாம் அந்த உடை மேலே அதிகம் கவனம் இருக்காது, அடிக்கடி ஒரே மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வரதெல்லாம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, தினசரி ஒன்று. அப்போ வீட்டில் இருக்கிற மொத்த புடவை, வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகிறது வர்றது எல்லா புடவையும் கட்டிட்டு வந்தாச்சு. இவன் கேசவன் வந்து அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல, அப்படியே அதை பெருசாக எடுத்துக்காத மாதிரி அப்படியே போயிட்டுருக்கான். ஒரு நாள் அவன் கவனிக்கிறத உமா கவனிச்சிட்டான், ஒரு நாள் கேசவன் கவனிக்கிறத நீலா கவனிச்சிட்டான். ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்த்தாச்சு. இனி வந்து மறுக்க முடியாது, நான் உன்னை பார்க்கலன்னோ இல்லை அவன் வந்து நான் உன்னை பார்க்கலன்னோ சொல்கிற அளவுக்கு இல்லை, நேருக்கு நேராக பார்த்தாச்சு. இது ஒரு வெற்றி அப்படிங்கிறது நீலாவுக்கு, அவன் நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பல முறை அவன் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நீலாவை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவும் நம்மளே தான் பார்த்துட்டுக்கிறான் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால் இப்போ அவளுக்கு தான் வெற்றி அடைந்ததை நினச்சி பெருமை.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: இத வந்து நம்முடைய ராஜகுமார்ன்ற சொல்லணும். எப்படின்னா, இப்படி எனக்கு ஒரு பக்தன் இருக்கான், என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பான், என்னுடைய அழகில் அவனுக்கு ஒரு மயக்கம், ஆனால் எனக்கு அவன் மேலே எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது அப்படிங்கிறத இந்த ராஜகுமாரன் வரும்போது நம்ம சொல்லணும். கனவுலையாவது அவன் வந்தானா இதை சொல்லி வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவான். ஒரு நாள் கேசவன் என்ன பண்ணிட்டான், தான் ரொம்ப நெருக்கமாக அந்த பொண்ணு நம்மளை இருக்க அடிக்கடி திரும்பி பார்க்குது, நம்ம கவனத்தை கவர்ற மாதிரி எல்லாம் தன்னை மாற்றிக்கிட்டு இருக்கு, சரி நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும் போல, நாமளும் அதை தட்டி கழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள், மிஸ் நீலா அப்படின்னா, ஆ சொல்லுங்க, ஒரு காபி சாப்பிட போவோமா அப்படின்னு கேட்குறான். நோனோ, அந்த மாதிரிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு நீலா சொல்லிட்டா. அவன் பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிட்டு வாங்க போகலாம் அப்படிங்க, கையை உதறிட்டு, இது என்ன பழக்கம், யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க, எந்த உரிமையில் கையை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யாரும் இல்லை, இல்லாத நேரம் பார்த்து தான் அவன் அதை சொன்னான். ஸோ யாரும் பார்க்கல, உதறிட்டு சரி அலுவலகம் முடிஞ்சது போயாச்சு. அடுத்த நாள் அலுவலகம் வரும்போது கேஷ்வன் வரல. சரி, மனசுடைஞ்சு போயிட்டாம்பல, இருக்கட்டும், அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் அடிக்கணும், திமிர் பிடிச்சவனையெல்லாம் அப்படின்னு நினைச்சாச்சு. அடுத்த நாள் வந்தான், ஆனால் அவன் நடத்தையில் மாற்றம் வந்துருச்சு, திரும்பி பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை, அலுவலக வேலை நிமித்தமாக மட்டும்தான் பேசுறது, ஒரு வாரத்தை கூடுதலாக பேசுறது இல்லை. நீலாவுக்கு சரி ஒரே அடியாக மாறிட்டான், நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான், இப்படி பண்ணிட்டோமே, அவன் நெருங்கி வரும்போது நாமளும் அதை சாமர்த்தியமாக, சார் நம்மளுக்கு விருப்பம் இல்லைங்கிறத கூட மென்மையாக சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் கடுமையாக சொல்லி வருத்தமாயிடுச்சே, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டோம் போல, நம்ம அணுகுமுறையில் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டோம் போல அப்படின்னு அவளுக்கு ஒரு வருத்தம். நாட்கள் மெதுவாக நகருது, இவன் பேசிக்கிறது இல்லை, இவன் அடிக்கடி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான், நம்மளை பார்க்குறானா பேசலனா கூட அப்படின்னு, அவன் பார்க்குறதாவே தெரியல. கேசவனுக்கு மீசி உண்டு, அவளுடைய கனவு கதாநாயகனுக்கு வந்து மீசை கிடையாது, இவன் உயரமாக தான் இருக்கான், சிவப்புன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மா நிறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவளுடைய கனவு கதாநாயகனுக்கும் இவனுக்கும் பொருத்தம் கிடையாது. இருந்தால் என்ன, நம்மளை அடிக்கடி திரும்பி பார்த்தவன், நம்ம மேலே அபிப்பிராயம் உள்ளவன், காப்பி சாப்பிடலாமான்னு கூப்பிட்டவன், அவனை போய் நம்ம காயப்படுத்திட்டோமே அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருந்தது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: நாம அவனை காதலிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனா மனசு நோகாம நடந்திருக்கலாம். நம்மளுடைய நடவடிக்கையினாலதான் அவன் நம்மளை நெருங்கி வர ஆரம்பிச்சான். நாமளே வரவழைச்சிட்டு நாமளே தட்டி விட்ட மாதிரி அது வந்து பெரிய வெற்றி கிடையாது. அது அப்போ வெற்றியாக தெரிஞ்சது, இப்போ அதுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். அவன் ரொம்ப பெண்களோட இனி பேசவே கூடாது அப்படின்னு கேசவன் ஒரு முடிவுக்கு வந்துட்ட மாதிரி தான் தெரிஞ்சுது. பெண்கள்னா கொஞ்சம் ஏமாத்து பேர் வழிகள், அதாவது அப்படி தானாக வருவாங்க, நட்பாக பழகிற மாதிரி பழகுவாங்க, நாம் கொஞ்சம் நட்பை காட்டினா பண்பாடு இல்லாதவன்னு உடனே முத்திரை குத்தி நம்மளை குற்றவாளி ஆக்கிடுவாங்க, இனி பெண்களோட பேசுகிற வேலை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டான் கிட்டத்தட்ட. அது இவளுக்கு புரியல, அவன் எப்பயாவது பார்ப்பான் அப்படின்னு தான் அவன் நினச்சிக்கிட்டே இருக்கான். சரி நம்ம அதை சரி பண்ணிடலாம் அன்னைக்கு நடந்ததை அப்படின்னு அவளும் ஒரு சந்தர்ப்பம் பார்க்குறா, கிடைக்கல. கிடைச்ச சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்காம அதை வந்து உடச்சிட்டு இப்போ வருத்தப்படுறமேன்னு அவளுக்கு ஒரு எண்ணம். முருகேசன் ரெண்டு காப்பி வாங்கிட்டு வந்தான், ஒன்று நீலாக்கிட்ட வச்சான், அப்படி அவருக்கு கொடு அப்படின்னு கையை காட்டினான் நீலா. கேசவன்ட்ட கொண்டு ஒரு காப்பியை வச்சான். ஏ எனக்கு எதுக்குப்பா வாங்கிட்டு வரேன், நான் சொல்லவே இல்லையே அப்படின்னா. இல்லை அம்மா தான் சொன்னாங்க, சாப்பிடுங்க உங்களுக்கு தான் காப்பின்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நீலா சொன்னான். அவனுக்கு ரொம்ப வெறுப்பு இருந்தது, ஏதாவது விதத்தில் பழி வாங்கணும், நம்மளை அவமானப்படுத்தினதை நாமளும் அதே மாதிரி செய்யணும்லாம் இருந்தது. இது இந்த நிகழ்ச்சி ரொம்ப மனசை இளகிருச்சு. சரி இப்போ போட்டி அதெல்லாம் போயிடுச்சு, காப்பி அவன் குடிக்கவே இல்லை. நீலா எடுத்து முதல்ல குடிக்க ஆரம்பித்த பிறகு அவன் எடுத்து குடித்தான். அப்போ சொன்னான், காப்பி கடையில் தான் போய் குடிக்கணும்னு இல்லை, இதுலேயும் குடிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னான். அப்போது அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அதாவது பொது வெளியில் போய் பேரை கெடுத்துக்கிட்டு தான் பழகணும்னு கிடையாது, எல்லார் மத்தியிலையுமே நாகரிகமாக நம்மளால் பழக முடியும் அப்படிங்கிற மாதிரி அது தெரிஞ்சுது. அப்போ அவனுக்குள்ள அவளை பழி வாங்கணுங்கிற எண்ணம் உடஞ்சிது, அதே மாதிரி கேசவன் நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற எண்ணம் இவளுக்குள்ள அழிஞ்சுது. இப்போ ரெண்டு பேருமே தோற்று போயிட்டாங்க ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர். இனி அவங்க மனசில் எந்த குழப்பமும் இல்லை, இது ஒரு வேளை தொடரலாம் இல்லை நட்பாக கூட முடியலாம். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. சிவப்பாக உயரமாக மீச வச்சுக்காமல் என்ற இந்த ஆதவனின் சிறுகதை நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? கனவிலே வருகிறவர்கள் எல்லாம் கணவராகிவிட முடியாது இல்லையா? கனவிலே வருகிற லட்சணங்கள் பொருந்திய மனிதர்கள் உலகத்தில் எங்கே தேடி கிடைக்க போகிறாங்க? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருத்தர் தான் நம்மோடு பயணிக்க போகிறவர்கள். கற்பனையில் நாம் தந்திருக்கிற உருவங்கள் வந்து நம்மோட பயணிக்க போகிறது இல்லை. உலகத்தில் சுற்றி இருக்கிறதோடு நாம் பழகணும், அதோ அந்த உறவுகளோட நட்பு பாராட்டணும், அந்த உறவு கெடாமல் நேர்த்தியாக நாம் போகணும் அப்படிங்கிறது தான். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷாக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்குமே ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மாய கேரட் மற்றும் சின்ன முயல். இதுதான் இந்த கதையோட பேர். ஒரு பெரிய காட்டுல சின்ன முயல் ஒன்று இருந்துச்சு. அந்த முயல் வந்து ரொம்ப ஆர்வமான முயல். நிறைய சாகசம்லாம் செய்யறதுல, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல, இதெல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமான முயல் அது வந்து. ஸோ அதனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா காட்டில் அது வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பெரிய லைட் அடிச்சிச்சு. அந்த லைட்டுக்குள்ளே ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு. அந்த கேரட்டை பார்த்தோன்னே முயலுக்கு ஆசை. அது மட்டும் இல்லாமல் அது யோசிச்சிருச்சு, இது வந்து சாதாரண கேரட்டே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஸோ இது வந்து ஒரு மாய கேரட் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கேரட் கிட்டே போச்சு. அப்போ அந்த கேரட் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு, நான் வந்து நீ நினைச்ச மாதிரி சாதாரண கேரட் இல்லை, நான் வந்து ஒரு மாய கேரட், அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்க மாட்டேன், நீ வேணால் முயற்சி பண்ணி பாறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி முயலும் முயற்சி பண்ணிச்சு, கேரட்டை எடுக்கவே முடியல. சரின்னு டயர்டாகி அங்கேருந்து முயல் கிளம்பிடுச்சு. அப்புறம் போகிற வழியில் ஆமை வந்து ஒரு பெரிய பாறை மேலே ஏறி அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அப்போது ஆமையால் கொஞ்சம் நகர முடியல. அப்போ முயல் என்ன பண்ணிச்சுன்னா ஆமைக்கு போய் உதவி பண்ணிச்சு. ஆமையும் அங்கேருந்து நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அப்புறம் முயல் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதே காட்டு வழியில் வந்துட்டு இருந்தபோது திருப்பி இந்த கேரட்டை பார்த்துச்சு. அப்போது இந்த கேரட் திருப்பி முயலை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா நான் உன்னோட நல்ல மனசை பார்த்தேன், அதனால் நான் வந்து உன்னோட ஆசைகளை இப்போ நிறைவேற்ற போகிறேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு முயல் என்ன சொன்னிச்சுன்னா எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே எனக்கு வந்து போதும், வேற யாராவது உதவி தேவைப்பட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீ உதவி பண்ணு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா நம்ம நல்ல மனசு கொண்டு பிறருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நமக்கு திரும்பி வரும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
2: வி சௌந்தர்யா.
1: சௌந்தர்யா நீங்க தான் கிளாஸ் லீடரா? சூப்பர். சரி சௌந்தர்யா நீங்க வந்து கிளாஸ் லீடரா இருக்கீங்க. இப்போ பேசிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க நேம் எல்லாம் வந்து போர்டில் எழுதிருவீங்களா?
2: இல்ல, எக்ஸாம் ஷீட்ல மிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால யாரும் பேசல.
1: ஓஹோ, யாரும் பேசல, அதனால எழுதல. சரி ஓகே. சரி கிளாஸ்ல யார் வந்து அதிகமா பேசிட்டே இருப்பாங்க?
2: எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க.
1: ஓ, அப்போ எப்பயுமே இவங்க பேர் வந்து போர்டில் வந்து வந்துடும் பேசிகிட்டே இருக்கிறதுனால?
2: இல்லை, அவங்க தான் பேசுவாங்க, நான் போர்டில் எழுதுவேன்.
1: ஓகே ஓகே, லீடர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அவங்க நேம் வந்து எழுதிடுவீங்க. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சௌந்தர்யா கிட்டே பேசலாம், கிளாஸ் லீடர் சௌந்தர்யா கிட்டே பேசலாம். எல்லாருமே ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா
1: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சௌந்தர்யா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கிளாஸ் லீடரான சௌந்தர்யா கிட்ட அடுத்ததா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நானுமே ரெடியா இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அதோட நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த வேர்க்குரு தொந்தரவு வந்து ஏற்படும், அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சார் வீட்லேயே?
5: டெஃபினட்டாக வரும். ஸோ இப்போது வெயில்னால மேஜராக என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கை வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ வேர்க்கன்றது இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட். உங்கள் பாடியில் இருக்க வாட்டர் பயங்கரமாக லாஸ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுறீங்களோ அந்தளவுக்கு வாட்டர் லாஸ் ஆகும். ஸோ வாட்டர் லாஸ் ஆகும் போது அந்த வாட்டரில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸும் லாஸ் ஆகும். ஸோ அதனால உங்கள் பாடியில் போத் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி நீர் அண்டு உப்பு இது ரெண்டுமே லாஸ் ஆகிறதுனால டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா நாக்கு உலண்டு போகிறது, ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, தலை சுத்தல், தலைவலி, ரொம்ப டயர்டாக இருக்கிறது. ஸோ டு த எக்ஸ்ட்ரீம் ஃபிட்ஸ் கோமா அந்த ஸ்டேஜ் கூட போகும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், எக்ஸ்ட்ரீமாக அதாவது கடைசி லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படாமல் நம்ம வந்து தடுக்கிறதுக்கு உடம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1 hour ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லை 1 glass தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருந்தாலே போதும். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 glass தண்ணி ஒரு நாளைக்கு மினிமமாக அவங்க குடிக்கணும். 1 to 2 liters தண்ணி வந்து மேக்ஸிமமாக குடிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலுக்கு முன்னாடி நான் சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, ஜூன் மந்த்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் எப்படி ஏற்படும் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் ஒன்று ஏற்படும். ஏன்னா இத்தனை நாள் ஒரு 1.5 months வந்து வீட்டிலே இருந்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இப்படியே இருந்துட்டாங்க இல்லையா. ஸோ திருப்பி ஒரு ரொட்டீன்குள்ளே போகும்போது நம்ம எல்லாத்தையுமே புதுசாக தான் அவங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது புது பேக்கு லஞ்ச் பேக்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்தந்த ஹேபிட்ஸு காலையில் சீக்கிரம் ஏஞ்சிக்கிறதுலேருந்து ஈவினிங் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வந்து புதுசாக ஒரு ரொட்டீனை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து குழந்தைங்களோட டேஸை கொண்டுட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சௌந்தர்யா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம சௌந்தர்யா கூட பேசிடலாமா? அதுவும் கிளாஸ் லீடர் சௌந்தர்யா கூட பேசிடலாமா? சௌந்தர்யா, நீங்க வந்து போர்டில் நேம் எல்லாம் உடனே எழுதிடுவீங்களா? பேசின உடனே எழுதிடுவீங்களா? இல்லை சரி ஓகே ஒரு தடவை விடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மன்னிப்பு கொடுப்பீங்களா?
4: ஒரு சான்ஸ் விட்டுருவேன், அதுக்கப்புறம் எழுது.
3: ஒரு சான்ஸ் விட்டுருவீங்க, சரி என்னதான் பேசினாலும் ஒரு சான்ஸ் விட்டுருவீங்க, சரி அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
4: திரும்பியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை நான் தான் போர்டில் எழுதிடுவேன்.
3: அடுத்தெல்லாம் பார்க்கறது கிடையாது, போர்டில் தான் ஸ்ட்ரைட்டாக நேம் வந்து இடம் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே சௌந்தர்யா, உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் லீடராக இருக்கீங்கள, ஸோ இந்த சாக் பீஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது, கிளாஸ் போர்டு வந்து நீட்டாக அழகாக டெக்கரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க்கெல்லாம் இருக்கும் தானே?
4: மிஸ் வந்து அந்த ஆதார் கார்டுக்கெல்லாம் எழுதி தர சொல்லுவாங்க. சில பேர் ஆப்சண்ட்டாக இருந்தால் அங்கே ஏ4 ஷீட் தருவாங்க, அதில் எழுதி தர சொல்லுவாங்க.
3: ஓ, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இருக்கும். சரி வேறு என்னென்ன ஒர்க்கெலாம் இருக்கும்?
4: வேற ஒன்றும் இல்லை.
3: இந்த டஸ்டர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, பசங்க ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னு செக் பண்ணுறது, அதெல்லாம்
4: என்ன கேப்பீங்க?
3: ரெண்டுமே சூப்பர். கண்டிப்பாக பிடி பீரியடும் வேணும்னு கேட்பாங்க, லைப்ரரிக்கும் போகணுன்னு. ஓகே சரி, சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது, பிடி பீரியடா லைப்ரரியா அப்படின்னு சூஸ் பண்ணுற சான்ஸ். நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணுவீங்க?
4: லைப்ரரி.
3: லைப்ரரி ஏன்?
4: ஏன்னா அதில் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும், கதைகள்லாம் இருக்கும்.
3: ஓஹோ, அப்போ நிறைய புக்ஸ் அண்டு ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்க சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. சரி ஓகே ஓகே சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து சௌந்தர்யா கிட்ட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். அண்ட் சௌந்தர்யா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707.8 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஒரு சூப்பரான தரமான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் டேஸ்ட்டும் இல்லாமல் கேரளா டேஸ்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ அமெரிக்காக்கே போகிறோம். ஸோ அந்த இட்டாலியிலலாம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த கார்லிக் பிரெட் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். குழந்தைங்க நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிலலாம் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டில் கேட்பாங்க, அம்மா எனக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், அதாவது கார்லிக் பிரெட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெட்டு வந்து ஒரு 4 ஸ்லைஸு, அண்டு கார்லிக் அதாவது பூண்டு வந்து ஒரு 5-6 பல், பட்டர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அப்புறமேட்டு லைட்டாக கொத்தமல்லி இலை, அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு அந்த சூப்பரான பக்கறதுக்கே அழகாக இருக்கக்கூடிய அந்த கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பிரெட்டை வந்து எப்பயும் போல் முன்னாடி பின்னாடி நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெய் ஆர் பட்டர் எது வேணால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு அது கூடவே ஒரு கப்பில் பட்டரை வந்து நல்லா போட்டு விஸ்க் பண்ணிடணும். நல்லா இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஸ்க் பண்ணி அது கூடவே மிளகுத்தூள் உப்பு பூண்டு இருக்கு இல்லையா, அதை தனியாக சுடுதண்ணியில் வேக வச்சு பூண்டை எடுத்து நல்லா மசிச்சு விட்டு அந்த கார்லிக் கூடவே சேர்த்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக தூள்

கட் பண்ணி கூட இது கூட சேர்க்கலாம். ஸோ கட் பண்ணி சேர்க்கும் போது அடிக்கடி பூண்டு வந்து வாய்க்கு வந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால. பெரியவங்களுக்கு அப்படின்னா பெருசாக தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால அடிக்கடி வாயில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் மசிச்சு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் அது கூடவே கொத்தமல்லி இலையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட போட்டோன்னா அந்த கலரே பார்க்குறதுக்கே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும். ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் அதுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் கொத்தமல்லியெல்லாம் பார்க்கும்போதே எல்லோயிஷாக செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இதை அப்படியே எடுத்து டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டில் அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபிலாம் குடிப்பாங்க இல்லையா, அதை தவிர்த்துட்டு இந்த கார்லிக் பிரெட்டை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து வாரத்தில் ஏதோ ஒரு நாள் அப்படின்னா ஓகே, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணுறதில் தப்பு கிடையாது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: மலையோரம் வீசும் காற்று.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி. டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம படிப்பு மேலே ஆர்வத்தை கொண்டு வரதுக்கு ஒரு பொம்மையை காட்டியோ இல்லை கதை சொல்லியோ நம்ம வந்து அந்த ஆர்வத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் அதே ஒரு 6th டென்த்து படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் நம்ம எப்படி மேம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வர்றது குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ் மேலே?
1: அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 6th-8th வரைக்கும் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன ஒரு ட்ராமா வருது பாரு, அதில் அவங்க எப்படி இருக்காங்க, சின்னதாக ஒரு ஆக்டர்ஸை பற்றியோ ஒரு ஒரு ஒரு நடிகனோ ஒரு நடிகையோ அவங்க பற்றி எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவன் நம்மளை மாதிரி அது மாதிரி அழகான நல்ல விஷயங்கள் அதிலிருந்து எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு அது மாதிரி கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 9, 10, 11, 12 இருக்க பசங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த 11, 12 இருக்க பசங்களுக்கு வந்து எதுவுமே அவங்களால தான் அவங்களே அவங்கள பண்ணிக்கிட்டால் தான் முடியும் அந்த சப்ஜெக்ட்டு கொண்டு வர முடியும். அது இந்த 9th-10th படிக்க பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து லெக்சர் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குற மெத்தட்ஸ்லாம் அவனுக்குலாம் பிடிக்காது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இந்த ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு சோஷியல் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க வச்சுக்கோங்க, பிரிட்டனு ஃப்ரான்ஸ் அப்படின்னு இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் அப்டேட்ல எப்படி இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பாருப்பா, இந்த மாதிரி எல்லாம் பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தின் மேல ஒரு ஈர்ப்பை கொண்டு வரணும் அப்படின்னு அவனுக்கு சின்ன சின்ன கதைகள் மூலியமா நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கட்டாயம் அந்த பாடத்தின் மேல ஒரு பிடிப்பு ஏற்படும், பிடிக்கும், அந்த பாடத்தை அவன் சுவாரஸ்யமா படிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டா இந்த ட்ரெண்டிங்கான விஷயத்த வச்சு கனெக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சௌந்தர்யா கூட பேசிடலாம். சௌந்தர்யா, இப்போ நீங்கள் வந்து சோனா எஃப்எம்ல பேசிட்டு இருக்கீங்க, ஸோ நம்ம எஃப்எம் மூலியமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
2: என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டேன்.
0: ஓஹோ, சொல்றதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக கிஃப்ட்னே முடிவு பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரி, யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கீங்க?
2: ரியான்சி, சன்சிகா, சோனல், சம்யுக்தா.
0: சூப்பர். சரி, என்ன கிஃப்ட் வாங்கி தரலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு பார்னிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மலையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சுனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாயமா.

நொடியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. இயற்கை அழகு, வீர வரலாறு மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் ஒன்னா கலந்த ஒரு மலைப்பகுதி குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வல்சாத் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்னரா மலை தாங்க. வல்சாத் நகரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை சுமார் 152 மீட்டர் உயரம் கொண்டதா இருக்கு. வெளியே பார்த்தா சாதாரணமான மலை, வெளியே பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மலை மாதிரி தாங்க இருக்கும். ஆனா அதுக்குள்ள பல நூற்றாண்டு வரலாறுகள் மறைஞ்சு கிடக்குதுங்க. இந்த மலைக்கு மேல பழங்காலத்துல ஒரு பெரிய கோட்டை கட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த கோட்டையோட எஞ்சிய பகுதிகள் இன்னமுமே இருக்குங்க. அந்த காலத்து பொறியியல் திறமை எவ்வளவு மேம்பட்டிருந்தது அப்படின்றத இந்த கோட்டை கட்டமைப்பு நமக்கு காட்டுது. 15ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்டை தரம்பூர் அரசோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அதுக்கப்புறமா குஜராத் சுல்தான்களும் போர்த்துகீசியர்களும் இந்த கோட்டையை கைப்பற்ற முயற்சி செஞ்சாங்க. பல போர்களையும் இந்த மலை பார்த்துருக்கு. இந்த மலையோட தொடர்புடைய மிக சுவாரஸ்யமான வரலாறு சத்ரபதி சிவாஜி மகாராஜாவை சுத்தி வருதுங்க. சூரத் மேல படையெடுத்து திருமணப்போ சிவாஜியும் அவரோட வீரர்களும் இந்த கோட்டை வழியா போனதா சொல்லப்படுது. அப்ப நடந்த போர்ல சிவாஜி தன்னோட குதிரையோட கோட்டையோட மறைவான பாதை வழியா மலையிலிருந்து வெளியே குதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு நாட்டுப்புற கதையுமே சொல்லுது. இந்த கதைய இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதி மக்கள் கிட்ட பெருமையா எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மராத்தியர்களும் ஆங்கிலேயர்களும் இந்த கோட்டையை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. 1857 கிளர்ச்சிக்கு அப்புறம் கோட்டையோட பெரிய பகுதி இடிக்கப்பட்டதுங்க. ஆனா அதுல சில சுவர்களும் பீரங்கிகளும் இன்னும் வரலாற்று சாட்சியா நின்றுட்டு தாங்க இருக்கு. இந்த மலையோட இன்னொரு சிறப்பு அதோட ஆன்மீக முக்கியத்துவம். மலையோட உச்சியில பல கோயில்கள் இருக்கு. மகா காளி மாதா கோயில், சண்டிகாதேவி கோயில், ராமேஸ்வர மகாதேவ் கோயில், இதெல்லாமே வந்துட்டு பக்தர்களை ஈர்க்குதுங்க. குறிப்பா நவராத்திரி காலத்துல இந்த மலை முழுசுமே திருவிழா காலமா மாறிடும். ஆயிரக்கணக்கான மக்கள் மலையேறி வந்து இங்க கடவுளை வழிபடுறாங்க. அதோட இந்த மலையில சன் பிர் பாபா அப்படின்ற தர்காவுமே இருக்குங்க. இதனால இந்த இடம் முஸ்லிம் ஒற்றுமையோட அடையாளமாகவுமே பார்க்கப்படுது. ஒரே இடத்துல வீர வரலாறும் ஆன்மீக நம்பிக்கையும் மக்கள் கதைகளும் ஒன்னா வாழக்கூடிய இடம் இந்த பாரநேரா மலைங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோடு எழுதினதாக அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரியதேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி.

0: இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது. ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஏ சாரா, கருப்பூர்ல June 1st இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் B+ கிளினிக்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சுனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு பட்டிப்பாடி நடூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்க தமிழ் செல்வன் அப்படின்ற ஒரு அண்ணா கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயத்துல உணவு முறைகள் எல்லாம் ஏற்காடு நடூர் கிராமத்துல எந்த வகையில இருக்கு அப்படின்றத பத்தியும், மக்களோட வாழ்வாதாரத்துக்காக என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத பத்தியும் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டா போதாது இல்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் அவரோட குரல்லையே.
4: நாங்கள் சின்ன வயசுல இருந்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி மரமாக இல்லைங்க. காப்பிச்சிடலாம் அரிதை தான் பார்க்க முடியும். எங்களை சுற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமை, கேழ்வரகு, தேனை, பீன்ஸு, மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் இருந்ததுங்க. அப்படிலாம் வந்துட்டு நம்ம மாடு கட்டி ஏர் பிடிச்சி உழவு பண்ணி அதில் விவசாயம் பார்த்தாங்க. அப்போது வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ரேஷன் அரிசினா வந்துட்டு இங்கே வாங்குறோம்ல சொசைட்டியில், மேலேயே இந்த மாதிரி ஸ்டோர் அரிசி எதுவுமே அந்த மாதிரி நாங்கள் வாங்கி சாப்பிட்றதில்ல, அரிதாக இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத பொருளுங்க. இப்போ எல்லாமே வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுங்க.
1: இங்கே மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சு?
4: மக்கள் வாழ்வாதாரத்துக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு மரம் வெட்டும் தொழிலுங்க. ஒன்று கூலி வேலை தான் எல்லாருமே, அதிகபட்சம் அதிகபட்சம் இல்லைங்க 100 அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டு வேலைங்க, அப்புறம் இந்த ஹோட்டலு, லாட்ஜு, அப்புறம் இந்த கட்டுமான தொழிலுக்கு போகிறாங்க. இதுதான் இங்கே வாழ்வாதாரத்துக்கு உண்டான வேலையாக இருக்குங்க. நாங்கள் எல்லாம் கூலி வேலை தான் சார், மர வெட்டுற வேலைக்கு தான் போகிறோம். மர வெட்டுற ஒர்க்கு என்னென்ன சொல்லணும்னா காலையில் ஒரு 8-8:30 போவோம் சார், சாயந்தரம் 5 வருவோங்க. அது ஒன்றா ஒரு சில நாள் தான் கூட கூட எக்ஸ்டன் ஆகுங்க. அந்த மாதிரி தான்.
3: ரொம்ப அருமையாக, தெளிவாக, பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு தமிழ் செல்வன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சுனா எஃப்எம்என் 9787-70-107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம். அதே சமயம் நீங்கள் பேசணும் அப்படின்னாலும்

தெரிவிக்கலாம். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில ஒளிபரப்பு பண்றேன். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப் போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அந்த வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலி என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும்போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8,
1: சோனா எஃப்எம் 107.8, சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டுல ஒவ்வொரு கிராமத்திலயுமே நாட்டுப்புற பாட்டு, கும்மி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடலும் பாடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கடைசியா நான் வந்துட்டு, கடைசியான்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி நான் நார்த்தஞ்சேடு பகுதிக்கு போயிருந்தப்போ அங்க பார்வதி அப்படின்ற ஒரு அக்கா வந்துட்டு ரொம்ப அருமையா ஒரு பாடலை நமக்காக பாடி கொடுத்தாங்க. அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே கேட்டுட்டு வந்து சொல்லுங்க.

லட்சம் பொன்னால பொன்வாலா பூவால பூ முடிக்கிற தில்லால சாமியா வருதுங்கடி சாணம் போடுங்கடி சத்தி உள்ள மாரியாயிக்கு கோலம் வந்து போடுங்கம்மா ரெண்டுவால செவ்வாழ 2 லட்சம் பொன்வாழ பொன்வாழ பூவால பூ முடிக்கிற செல்லால சாணியம் போடுங்கம்மா சாமி வருது பாருங்கம்மா சக்தி உள்ள மாரியாயிக்கு கோலம் வந்து போடுங்கம்மா மூன்வாழ செவ்வாழ 3 லட்சம் பொன்வாழ பொன்வாழ பூவாழ பூ முடிக்கிற தில்லால பூவாழ பொன்வாழ பூ முடிக்கிற தில்லால சாணியம் போடுங்கம்மா சாணியம் போடுங்கம்மா வாச்சலம் பொறுக்குங்கம்மா சாணியம் போடுங்கம்மா சாத்தி உள்ள மாரியாய் வர கோலமும் போடுங்கம்மா நால்வாழ பூவாழ 4 லட்சம் பொன்வாழ பொன்வாழ பூவாழ பூ முடிக்கிற தில்லால சாணியம் போடுங்கம்மா கோலமும் போடுங்கடி சத்தி உள்ள மாரியாய் தேரர் வர பாருங்கம்மா 5 வாழ பூவாழ 5 லட்சம் பொன்வாழ பொன்வாழ பொன்வாழ பூவாழ பொன் 5 வாழ செவ்வாழ 5 லட்சம் பொன்வாழ பொன்வாழ பூவாழ பூ முடிக்கிற தில்லால சாணியம் போடுங்கம்மா சத்தி உள்ள மாரியாய் வர பாருங்கம்மா சாணியம் போடுங்கம்மா கோல

0: போடுங்கம்மா, கோலத்தான் போடுங்கம்மா, சக்தி உள்ள மாதிரியாயி தேர்வாரையரா பாருங்கம்மா. எவ்வளோ பூவாளா ஏழு லட்சம் பொன்வாளா, பொன்வாளா பூவாளா பூ முடிக்கிற தில்லாளா. சாணியம் போடுங்கம்மா, கோலமா போடுங்கம்மா, நம்ம சக்தி உள்ள மாதிரியாயி தேர்வாறு வேற பாருங்கம்மா. ஒன்பது வாழா செவ்வாழா ஒன்பது லட்சம் பொன்வாழா, பொன்வாழா பூவாழா பூ முடிக்கிறதில்லாளா. சாணியும் போடுங்கம்மா, சக்தி உள்ள மாதிரியாயி வேற கோலமும் போடுங்கம்மா, சக்தி உள்ள மாதிரியாயி தேர்வாறு வேற பாருங்கம்மா, தேர்வாறு வேற பாருங்கம்மா. பத்து வாழா செவ்வாழா பத்து லட்சம் பொன்வாழா, பொன்வாழா பூவாழா பூ முடிக்கிறதில்லாளா. சாணியும் போடுங்கம்மா, கோலத்தான் இடுங்கம்மா, சக்தி உள்ள மாதிரியாயி தேர்வாறு வேற பாருங்கம்மா.
1: எப்படிங்க இருக்கு அந்த பாடல், ரொம்ப அருமையா இருக்குல்ல. ஒரு வாழ செவ்வாழ ஒரு லட்சம் பொன்வாழ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு பாடலை கிரியேட் பண்ணி அந்த மியூசிக்கே இல்லாம அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கறாங்க. ரொம்ப அருமையா பாடினாங்க பார்வதி அக்கா, ரொம்ப நன்றி. இவ்வளவு அருமையா எங்களுக்காக பாடலை பாடி கொடுத்ததுக்காக நேர்களை தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட 4வது பகுதியில ஏற்காடுல பதிவு செய்யப்பட்ட ரூட்டா கிராவியோலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனமும் மர்மமும் கொண்ட மூலிகையை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சில தாவரங்கள் வெறும் செடிகளா மட்டும் இருக்காது, அது மருத்துவம், சமையல், நம்பிக்கை, கலாச்சாரம் மற்றும் வரலாறுன்னு எல்லாத்தோடையும் இணைந்திருக்கக்கூடிய அற்புதங்களா இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான மூலிகை தான் ரூட்டா கிராவியோலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. பொதுவா இத ரூ அப்படி இல்லைன்னா காமன் ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரம் ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்ததுங்க. மத்திய தரைக்கடல் பகுதியை தாயகமா கொண்ட இந்த மூலிகை உலகம் முழுசுமே தோட்டங்கள்ல வளர்க்கப்படுது. குறிப்பா அதோட நீலப்பச்சை நிற இலைகளும் கடுமையான நறுமணமும் இதுக்கு தனி சிறப்பை கொடுக்குதுங்க. நம்ம ஏற்காட்டில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றப்போ நம்ம ஏற்காட்டிலையுமே நிறைய பேர் இந்த மூலிகையை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த மூலிகை எப்படி இருக்குன்னு தெரியாதனால இதோட பெயர் தெரியாமல் இருக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குங்க. ரூ அப்படின்றது ஒரு சின்ன புதர் செடி தான். இதோட இலைகள் நீள்வட்டமாகவும் மென்மையான நீலப்பச்சை நிறத்துலையுமே இருக்குங்க. இந்த இலைகளை நசுக்கும் போது ஒரு வலுவான மணம் இருக்கும். அதனால இதோட அறிவியல் பெயர்ல வரக்கூடிய கிராவியோலன்ஸ் அப்படின்ற சொல் கடுமையான வாசனை அப்படின்றத குறிக்குதுன்னு சொல்லலாம். இதோட பூக்கள் சின்னதா மஞ்சள் நிறத்துல இருக்குங்க. சிலர் இத வீட்டு தோட்டங்கள்ல அலங்கார செடியாகவுமே வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல பூச்சிகளை விரட்டுறதுக்கும் இந்த செடியை பயன்படுத்துறாங்க. நேர்களே, இந்த மூலிகைக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களா மருத்துவம் மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் இருக்குங்க. பண்டைய ரோமானியர்கள் விசப்பாம்பு கடிக்கு மாற்று மருந்தா இதை பயன்படுத்தினதா பதிவுகள் சொல்லுது. அதுக்காக யாரும் இதை பயன்படுத்திடாதீங்க. முறையான மருத்துவர் ஆலோசனை இல்லாம எந்த செடியையும் எந்த மூலிகையையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அது ஆபத்துல கூட போய் முடியுங்க. சமையல்லையுமே இந்த ரூ அப்படின்ற செடிக்கு ஒரு தனி இடம் இருக்கு. பழைய ரோமானிய மற்றும் மத்திய தரைக்கடல் உணவுகள்ல ரூ மூலிகை பரவலா பயன்படுத்தப்பட்டது. ஆனா இது கொஞ்சம் கசப்பான சுவை கொண்டதுனால மிக குறைந்த அளவுல மட்டும்தாங்க சேர்க்கப்பட்டது. இத்தாலி, கிரீஸ் மாதிரியான நாடுகள்ல இன்னைக்குமே சில பாரம்பரிய உணவுகள்ல இந்த ரூ மூலிகைய பயன்படுத்துறாங்க. இத்தாலியில சிலர் இத மதுபானங்கள்ல நறுமணம் சேர்க்கவும் பயன்படுத்துறாங்க. சில இடங்கள்ல முட்டை, மீன், சீஸ் மாதிரியான உணவுகள்லயும் சேர்க்கப்படுதுங்க. ஆனா இந்த மூலிகையை பயன்படுத்துறப்போ ரொம்ப கவனம் தேவை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஏன்னா அதுல அதிக அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய சில வேதிப்பொருட்களும் இருக்குங்க. வயிற்றுவலி, வாந்தி, கல்லீரல் பாதிப்பு மாதிரியான பிரச்சனைகளும் இதனால ஏற்படும். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்க்கணுங்க. ரொம்ப சுவாரஸ்யமான செடியா இருக்குல்ல. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறைகள் மனிதர்களுக்கு இயற்கைக்கும் இடையிலான ஆழமான உறவை நமக்கு நினைவூட்டும். அவங்க நிலத்தை வெறும் வாழும் இடமா மட்டும் பார்க்கலைங்க, அதை தாயாகவும் முன்னோர்களோட நினைவாகவும் ஆன்மீக உலகமாகவும் நினைச்சாங்க. அப்படி நினைச்ச ஒரு பழங்குடியினர்கள் தான் ஆஸ்திரேலியாவோட யூஎன் மக்கள். இந்த மக்களை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. யூஎன் மக்கள் நியூ சவுத் வேல்ஸோட தெற்கு கடற்கரை பகுதியில் வாழ்ந்த ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் தாங்க. இவங்க பல யூஎன் மொழி வட்டார மொழிகளை பேசிய சமூகங்கள்ல ஒருங்கிணைந்து குழுவா இருந்தாங்க. யூஎன் அப்படின்ற சொல் மனிதன் அப்படின்ற பொருளோட இருக்கும். இந்த பேர் அவங்களோட அடையாளத்தையும் மனித சமுதாயத்தோட ஒருமைப்பாட்டையும் பிரதிபலிக்குது. யூஎன் மக்களுக்கு தவ்வா, துர்கா, ஹிரிகஞ்ச், வால்பங்கா மாதிரியான பல துணைக்குழுக்களுமே இருந்ததுங்க. அவங்க பேசக்கூடிய மொழிகள் ஒன்னோட ஒண்ணு நெருங்கிய தொடர்புடையதா இருந்தது. இவங்க வாழ்ந்த நிலப்பகுதி கேப் ஹாவ் முதல் ஹோல் ஹேவன் நதி வரைக்கும் பரவி இருந்தது. மலைகள், ஆறுகள், கடற்கரை மற்றும் காடுகள் நிறைந்த இந்த நிலப்பகுதி அவங்களோட வாழ்க்கையோட மையமாவே இருந்ததுங்க. யூஎன் மக்களோட வாழ்க்கையில கடலும் மிகவும் முக்கியமானதா இருந்தது. அவங்க மீன் பிடித்தல் மற்றும் கடல் வளங்களை பயன்படுத்தி வாழ்ந்தாங்க. கடல் சார்ந்த பொருளாதாரம் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை அவங்களோட கலாச்சாரத்தோட முக்கிய அங்கமா இருந்ததுங்க. நேர்களே, யூஎன் மக்களோட ஆன்மீக உலகமும் ரொம்ப ஆழமானது. அவங்க தர்சிமுலன் அப்படின்ற ஒரு முக்கிய ஆன்மீக உருவத்தை நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம புனான் அப்படின்ற ஆண் தொடக்க சடங்குகளும் அவங்களோட குழுல இருந்ததுங்க. இந்த குழுவோட புனித மலைகள் மற்றும் தீவுகள் ரொம்பவுமே முக்கியமானது. குலகாமலை யூஎன் மக்களோட முன்னோர்கள் தோன்றிய இடமா நினைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அது தாயை குறிக்கக்கூடிய புனிதமான மலையா மதிக்கப்பட்டதுங்க. அதே மாதிரிதான் மம்புல்லா மலை மற்றும் வாழகா ஏரியில இருக்கக்கூடிய மெரிமன் தீவு, இது எல்லா இடங்களுமே அவங்களோட ஆன்மீக அடையாளங்களா இருக்குங்க. யூஎன் மக்களோட வரலாற்றுல ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஒண்ணு அப்படின்னா கொலையாளி திமிங்கலங்களோட இருந்த உறவு தாங்க. ஈடன் பக்கத்துல இருக்கக்கூடிய ரூக்வோல்ட் விரிகுடால யூஎன் மக்கள் மற்றும் கொலையாளி திமிங்கலங்கள் ஒன்றுக்கொன்று உதவி செஞ்சதா வரலாற்று செய்திகள் இருக்குங்க. ஆனா ஐரோப்பியர்களோட வருகைக்கு அப்புறம் யூஎன் மக்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. பெரியம்மை நோய், மோதல்கள் மற்றும் புதிய நோய்கள் காரணமா மக்கள் தொகை கடுமையா குறைஞ்சது. இருந்தாலுமே அவங்க தங்களோட மொழி, கலாச்சாரம் மற்றும் நில உரிமைக்காக தொடர்ந்து போராடிட்டு தாங்க வராங்க. 2016 வருஷம் யூஎன் மக்களோட பாரம்பரிய நிலங்களுக்கு பூர்வீக உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அது மூலமா அவங்களோட வரலாற்று அடையாளம் மறுபடியும் அங்கீகரிக்கப்பட்டதுங்க. நேர்களே, யூஎன் மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்குது. இயற்கைய வெல்லாம அதோட இணைந்து வாழ்றதே உண்மையான நிலைத்த வாழ்க்கை அப்படின்றத காட்டுதுங்க. பழங்குடி மக்களோட அறிவை மதிக்கலாம், இயற்கையோட இணைந்த வாழ்க்கைய கத்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. நினைவுகள் அப்படின்றது எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயமாக நம்மளோட வாழ்க்கையில் வந்திருக்கும். வாழ்க்கையே நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நினைவுகள் ஒரு புகைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை நினைவுகளுக்கு வந்து ஒரு அடித்தளமாக இருக்கிறது புகைப்படங்கள் தான். அந்த பழைய புகைப்படங்கள்லாம் பார்த்தா பழைய நினைவுகளுக்கு வந்து போயிடுவோம். அப்படி இன்னைக்கு ஒரு புகைப்பட கலைஞரோட வாழ்க்கை கதையவை நான் வந்து சொல்ல போகிறேன். ரகு ராய், இந்தியாவை சேர்ந்த புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் ரகு ராய். இந்தியாவோட ஆன்மாவை படம் பிடித்தவர் அப்படின்னு கூட நிறைய பாராட்டுகள்லாம் அவருக்கு வந்து இருந்ததுங்க. அதாவது இவர் எப்படி இந்த புகைப்பட துறைக்குள்ளார வந்தார், அதாவது ஒரு புகைப்பட கலைஞராக ஆனார், இவரோட அந்த வேலை எப்படி இந்த ஒரு வேலையாக இருந்தது அப்படின்னா, புகைப்பட பயணம், அதாவது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த புகைப்படத்துறையை பற்றி எந்த வித ஒரு நாலேஜுமே இல்லை. ஃபோட்டோ எடுக்க கூட அவருக்கு வந்து தெரியாது. ஆனால் அவர் அதுக்குள்ளார வர வச்சது ஒரு தற்செயலான சம்பவம், ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு ஈவினிங் டைம் அப்போ வந்து ரகு ராய் அவரும் அவருடைய நண்பரும் ஒரு கிராமத்துக்கு பயணிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா புகைப்படம் எடுக்கிறதுக்காக. ரகு ராயோட நண்பர் ஒரு புகைப்பட கலைஞர், ஆனால் ரகுராய்க்கு புகைப்படத்தை பற்றி, புகைப்படத்துறையை பற்றி, ஒரு புகைப்பட கலைஞரை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. புகைப்படம் எடுக்கிறதுக்கு கூட ஒரு பழக்கம் இல்லாத ஒரு நபர் தான் ரகு ராய். அப்போ இவருடைய நண்பர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே விளையாண்டுட்டுருக்க சின்னஞ்சிறு குழந்தைகள், சிறுவர்களை வந்து அவருடைய கேமராவில் ஒரு புகைப்படம் எடுக்கிறார். அப்புறம் அதை பார்த்த ரகு ராய், நானும் ஒரு புகைப்படம் எடுக்கட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது கேமராவை கொடுத்தா நானும் ஒன்று எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நண்பரும் கேமராவை தராரு. ரகு ராய் சுற்றிலும், அதாவது சுற்றியும் பார்க்குறாரு என்ன இருக்குது அப்படின்னு. ஒரு கழுதை குட்டிங்க அங்கே வந்து விளாண்டுட்டுருக்கு. அதை பார்த்ததும் அவருக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அப்போ அதோட ஃபேஸை வச்சு, ஃபேஸ் கிட்ட கேமராவை வச்சு ஒரு புகைப்படம் எடுக்கிறாருங்க. தொடர்ந்து இப்படி இவருடைய அந்த பயணம் வந்து ஆரம்பமானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களையும் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சந்திர நாமக்கல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
2: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
1: வி பிளஸ் கிளினிக், அரசு பொறியியல் கல்லூரி எதிரில், கருப்பூர், சேலம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட் சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, புகைப்பட கலைஞர் ரகு ராய் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். முதன் முதலாக அவர் புகைப்படம் எடுத்தது, அவரும் அவருடைய நண்பரும் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. இவருக்கு புகைப்படம் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் அவருடைய நண்பர் அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்ருக்காரு. அப்போ எனக்கு கொடுத்தனா நானும் ஒன்று எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறாருங்க. ஒரு கழுதை குட்டி அதை விளையாடிட்டு இருக்கு, அதை பார்த்ததும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட ஃபேஸ் கிட்ட வச்சு ஒரு புகைப்படம் எடுக்கிறார். இரவு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க, ரெண்டு நண்பர்களும், அதாவது இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லா புகைப்படங்களையும் பார்த்துட்ருக்கிறாரு அவருடைய நண்பர். அப்போ ரகுராய் எடுத்த அந்த கழுதை குட்டியோட புகைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு வந்து பிடிக்குது. அதை பார்த்ததும் ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக எடுத்துருக்குற அப்படின்னு பாராட்டுறாரு. மற்றவங்களாக இருந்தால் அதை மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரகுராயோட நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டைம்ஸ் லண்டன் பத்திரிகைக்கு அந்த ஒரு புகைப்படத்தை அனுப்புகிறாரு. அந்த வாரத்தோட கடைசியில் டைம்ஸ் லண்டன் பத்திரிகையில் ரகுராய் எடுத்த அந்த கழுதை குட்டியோட புகைப்படம் அரை பக்கத்துக்கு வந்து வெளியாகியிருக்கு. அந்த புகைப்படத்தையும் அதற்கு கீழே இவருடைய பெயரையும் பார்த்த ரகுராய் என்ன நினச்சிருப்பாரு நீங்களே சொல்லுங்கள்.

இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுவும் இந்திய புகைப்பட கலைஞரில் ரகுராய் அப்படின்றவர் தவிர்க்கவே முடியாதவர் அப்படின்னும் சொல்லலாம். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9 7 8 7 7 0 107 8.

0: ஏய் தேவி, நம்ம சேலத்துல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்களாம். நம்மளும் சம்மர் லீவுக்கு வீட்டுல தானே இருக்கோம், ஒரு ட்ரிப்பு போட்டுருவோமா?
1: சூப்பர், நான் ரெடி, போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: ஏய் வர்ஷா, தேவி என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பிரபு, நம்ம ஏற்காட்ல ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போறாங்க, அதான் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்.
2: ஏய் நானும் வரனே.
0: சரி சரி, எல்லாருமே போலாம், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: கண்டிஷனா?
0: ஆமா, எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடாது.
2: அங்க வந்து இவ்வளவு கண்டிஷனா? என்னங்க, நம்ம ஏற்காடு வரதே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே.
0: நம்ம பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளில் போடும் போது அது மக்காம இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் கெடுக்குது. அதனாலதான் சொல்றேன், நோ பிளாஸ்டிக்.
3: இயற்கை அழகை பாதுகாப்பது நம் கடமை. பிளாஸ்டிக் குப்பைகளை கண்ட இடங்களில் இட்டு இயற்கை அழகை கெடுக்காமல் பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு புகைப்பட கலைஞர் ரகுராய், இந்தியாவுடைய புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் அப்படின்னு சொல்லலாங்க. யதார்த்தமாக ஒரு நாள் நண்பர் கூட போகும்போது, அவர் வந்து ஒரு புகைப்பட கலைஞர், அவர்கிட்ட இருந்து கேமரா வாங்கி ஒரு புகைப்படம் எடுக்கிறாரு. அந்த புகைப்படம் அவரை அவரோட வாழ்க்கை முழுவதுமாக புகைப்படம் எடுக்க வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்தளவுக்கு அது நல்லா இருந்திருக்கு. ஒரு கழுத குட்டியோட ஒரு முகத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாருங்க. அது இணையதளங்களில் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம், ரகுராய் அவர்களுடைய புகைப்படங்களில். இந்த புகைப்படத்தை, இந்த புகைப்பட கலைஞர் இந்த ஒரு வேலையை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அதாவது அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு. எல்லாருமே இந்த உலகத்தை வந்து நார்மலாக பார்ப்பாங்க, ஆனால் நான் இந்த உலகத்தை கேமரா வழியாக பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது கையில் கேமரா இல்லை அப்படின்னா, அந்த நிகழ்வை நான் பார்க்கறதுக்கே வந்து ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். புகைப்படம் அப்படின்றது நார்மலாக பார்க்கறதுக்கு மட்டுமே இல்லை, அது வந்து ஒரு தரிசனம் அப்படின்னு அவர் அந்த இன்டர்வியூவில் குறிப்பிடுறாருங்க. இதனால் மனிதர்கள் அந்த புகைப்படத்தை வழியாக தான் நிறைய விஷயங்களை வந்து கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ புகைப்படங்கள் அப்படின்றப்ப, இப்போ நம்ம வந்து ஒரு எழுதுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரீவ்ரைட் பண்ணிடலாம், ஆனால் புகைப்படங்களை பண்ண முடியாது அப்படின்னு குறிப்பிட்டுறாரு. இந்த புகைப்பட கலைஞர் வேலை மேலே அவர் பெரிய மரியாதை வச்சிருக்கிறாரு அப்படின்னும் சொல்லலாங்க. அதே மாதிரி ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா நார்மலாக வந்து நாம் வந்து எடுத்துட முடியாது, அந்த புகைப்படத்துக்காக காத்திருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்போ ஒரு புகைப்படம் நாம் வந்து போகிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சாதாரண ஒரு புகைப்படம், ஆனால் நாம் வந்து ஒரு ரியல் ஃபோட்டோகிராஃபர், அதற்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாம் கூட நார்மலாக எடுத்துருவோம், ஆனால் சன்னு மூணு அதெல்லாம் வரத்துக்காக வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் வந்து நிறைய புகைப்படத்துக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாருடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, புகைப்பட கலைஞர், இந்தியாவுடைய புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் ரகுராய் அவரோட ஒரு கதை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவரோட எடுத்த புகைப்படம் எல்லாமே ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லலாம். அவர் எடுத்த முதல் புகைப்படம், புகைப்படம்னா என்னன்னே தெரியாது, கேமரானா என்னன்னே தெரியாது. அவர் நண்பர்கிட்ட வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, அது மாதிரி எடுக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய பத்திரிகையில் வர அளவுக்கு அவரோட அந்த புகைப்படம் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே புகைப்படத்துறைக்குள்ளார வராருங்க. அதே மாதிரி இந்த புகைப்படம் அப்படின்றது உணர்வுகளை கடத்தும். இந்தியாவையே ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் விஷவாயு கசிவு, போபால் விஷக்காய்வு, விஷவாயு கசிவு அப்படின்ற ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. அங்கே அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக போயிட்டு நிறைய கருப்பு வெள்ளை புகைப்படங்களை எடுக்கிறாருங்க. அந்த நிகழ்வு எப்படிப்பட்டது அப்படின்றது, அந்த நிகழ்வு எவ்வளோ கொடுமையானது, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ வருத்தம் இருக்குது அப்படின்றது இவர் எடுத்த புகைப்படங்கள் மூலமா தெரிஞ்சுது. ஒரு சிறுவர் அவர் மண்மூடிய நிலையில் வந்திருக்கிறாரு. அந்த புகைப்படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலமான ஒன்றுன்னு சொல்லலாங்க. அந்த நிகழ்வு எவ்வளோ துயரமானது அப்படின்றத இவரோட புகைப்படம் வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர் நிறைய பத்திரிகைகளில் பணி செஞ்சுருக்காருங்க. பத்திரிகைகளுக்காக அவர் எடுத்த புகைப்படங்கள் ரொம்ப ரொம்ப பிரபலமானது. அந்த ஒரு காலகட்டங்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை அவர் வந்து புகைப்படம் எடுத்திருக்கார். அது வந்து ரொம்ப ஒரு பார்த்ததுமே செம்ம புகைப்படம்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த புகைப்படங்கள்லாம் இருந்திருக்குங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவரோட அந்த புகைப்பட வாழ்க்கை அதையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787707078. பாட்டை கேட்டுருங்க.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. எல்லாரோட வாழ்க்கையிலும் பல்லாயிரம் நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் ஒரு நினைவுகளாக நம்மளோட மனசில் வந்து இருக்குங்க. அப்படிப்பட்ட நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாரோடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரகுராய் அப்படின்ற புகைப்பட கலைஞர், இந்தியாவுடைய புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர். நிறைய ஆளுமைகளை அவர் புகைப்படம் எடுத்திருக்காரு. நிறைய பிரபலமானவர்களை அவர் வந்து புகைப்படம் எடுத்திருக்கிறாருங்க. அவர் எடுத்த புகைப்படங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை, அன்னை தெரசாவுடைய நிறைய புகைப்படங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். அவரை அவங்கள வந்து நிறைய புகைப்படம், அன்னை தெரசா அவங்கள வந்து இவராகவே நிறைய புகைப்படங்கள் வந்து எடுத்திருக்கிறாருங்க. இவர் எடுத்த சில புகைப்படங்கள் என்னையும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னையும் அப்படின்னா எல்லாரையுமே கவரும், நான் பார்க்கவும் என்னையும் அது வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்தது. அதாவது அவர் எடுத்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில புகைப்படங்களை அப்படியே வந்து அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரு தாத்தா சோகமாக அவர் வந்து ஒரு போட்டில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காருங்க, அது வந்து கலராக. இவர் எடுத்த நிறைய புகைப்படங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் நிறைய புகைப்படங்கள். எந்த புகைப்படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து எடுக்கணும், எந்த புகைப்படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறையே வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இன்னொரு புகைப்படம், ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு, அப்படியே சுற்றிலும் அந்த ஒரு பனிமூட்டம், ஹில் ஸ்டேஷனான்னு தெரில, ஆனால் சுற்றிலும் பனி இருக்குது. ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு, அதில் ஒருத்தர் தொங்கிட்டுருக்காரு, கையில் ஒரு டீலாம் நிறையா இருக்குது, அது வந்து அப்படியே அவ்வளோவா சூப்பராக இருக்குங்க. இது வந்து அவருடைய புகைப்படங்கள். நான் வந்து ஒரு 100 புகைப்படங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அட்ராக்டான சில புகைப்படங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையோட அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திக்கும் வரை பாய் பாய் நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.